சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிருந்த ஐயக்கண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பாராஸ்டிப் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மாத்தலை சிவமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்திலிருந்து தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வத்தலை ஐயாக்கணும் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விஇஓயிலிருந்து கலைமதி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பணாவத்திலிருந்து எம் எஸ் பெருமாள் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வெளிமண செல்வராம் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பிந்தனிய ராசையா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் வந்திருக்கிறாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், குமார், தங்கமணி, கண்ணியம்மா, சூட்டி, அதே போல அழகு சுந்தரம், அதே போன்ற சொந்தங்கள் அனைவரையும் இணைத்து கூட பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பெரிய நீலவனே மோகன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சுமுதை, வகத்தோட்டம், சின்னையா, மகாதேவ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அரை பிரகலாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அப்பத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சிவராகம் கொண்டு வரும் பாடல் தேர்வுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கொண்டு பகிர்ந்து கொண்டு ஹைட்ரந்த யசோதன் இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. செவ்வாய் ராகத்தோடு இன்று நாள் முழுவதும் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பிலிருந்து கடற்கரை வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வெதமுலையிலிருந்து கஜன் வந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்று தினம் என்னுடைய நண்பன் தினேஷ் மது இன்று 39வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை 2003 கல்வி பொது தராதர சாதாரண தரம் மாணவர்கள் அனைத்தும் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்த மெஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்றே கஸ்டாந்த இருந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல வெள்ளையின் சவுந்தரராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி வந்திருக்கிறாங்க. கலைச்சல் மீதும் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு தொண்டை மன்னர் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க. பிரியமான காலை நேர வணக்கம் சிவானி. இன்று நிரஞ்சனி தன்னுடைய 44வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கணவர் ரமேஷ், மகள் அகிலா, மகன்மார்களான துஷ்யந்தன், நிலுக்ஷன், தேமுதரை டீ ஃபேக்டரி நண்பிகள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. சபாசினி, சமதி மற்றும் வளர்மதி, கலைச்செல்வி, பதுர ஞானகுரு ஆகியோர் இணைந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் நிரஞ்சனி அவர்களுக்கு. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அவனா ஸ்ரீ வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. பல்லாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல ஊர்கூடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பிரேமச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. காரைத்தீவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல அக்கறைப்பட்டு பொப்டைலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. நவீன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மஃப்ரூப் நகர் கிண்ணியாலிருந்து நசூர் வந்திருக்கிறாரு. ஜெயசுதா திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரசலக்கம்மா குசல் ராஜா வந்திருக்கிறாரு. இதேவரை அன்பான உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு காஞ்சிபுரத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன் வந்திருக்கிறாரு. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொள்வதோடு அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகளுக்காகவும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டு புலத்கோப்பிட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க.
அன்பான காலை நேர வணக்கங்களோட வெள்ளவத்தில் இருந்து சலசாமி பிரபாத் வந்திருக்கிறாரு. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கலிய சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல கோயம்புத்தூர்ல இருந்து பாலு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துரிசக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒழிக்கவிருக்கும் பாடலை தன்னுடைய அன்பு மகள்களுக்காக விரும்பி கேட்டிருக்கிறாங்க மேரி. நாமல்பட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். வயது பாடல், இது சின்ன கண்ணம்மா திரைப்படத்துக்காக.

0: அன்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்,
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

இனிமையான பாடல்களோடும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு நீங்கள் கூறுகின்ற வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடிகள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு சாமிமலை மஸ்கலியா பிரவுன் ஷிக்லேருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அவங்களோட ஊர்ல வந்து ரொம்ப சத்தமா வசந்த மேகம் வந்து எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்களாம். அங்க நிறைய ரசிகர்கள் இருக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அதே போன்று தொடர்ந்தும் நீங்க இதே ஆதரவோட தொடர்ந்தும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க அப்படின்றத நானும் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கொள்றேன். அதே போல அங்க இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் அடுத்து மொழிக்கவிருக்கும் பாடலை நான் சூப்பரா டெடிகேட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உமாச்சந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறாங்க. யட்டியாந்தோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. ஹட்டன்ல இருந்து போடிஸ்ல இருந்து கோபம் வந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. பூனாகல் இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணியம் ஹப்பு தொலைய இதழ்கிந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மனைவி ஆஷா மற்றும் மகன்களான ஹரிஷ் மற்றும் நிஷாகர் ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவடிலிருந்து பொன்னம்பலம் அதே போல வந்திருந்தாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பகவந்தலாவிலிருந்து கிஷான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வினோத் கொட்டகலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கொட்டகலை ட்ரைட்டன்ல சந்தியாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அதே போல அருவிப்பாளி சிவானி அக்கா மற்றும் அபிமான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். மதுவாச்சில் இருந்து ரோஷான் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மனைவி தாஹிரா, மகன் உஸ்மான், மகள் மின்கா, மாமியாரான ரஹ்மத் நிஷா, அதே போல அனைத்து வசனம் சொந்தங்களுக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெள்ளகத்திலிருந்து அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகங்கள் தரும் விடியல் நிகழ்ச்சியோடு பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பேரவலை சுமத் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு செவ்வாய் ராகங்களோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மஸ்கலியா மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பண்டாரவளியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. வினோ, லதா, கிஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பேருவலை தர்கா நகர் ரிம்சான் ரெய்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பனைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மின்னோயா ரொசல்ல ராஜன் வந்திருக்கிறாங்க. இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ராஜன், அதே போல மனைவி புவனா, மகள் சஞ்சனா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். திமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகம் தரும் பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது என்று வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் சூப்பர் அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பர்மா. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிற கீதா, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அன்பான உறவுகளுக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். யாழ் அச்சுவெளியில் இருந்து ராஜன் உமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியில் அனைத்து உள்ளங்களுக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி மாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் உங்களுக்கும் எமது வசனம் சொந்தங்களுக்கும். அவிசாவலை பேண்ட்ரோகெஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான
கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ரோகன்யாஷினி, அதே போல கோபியாஷன், சுரேஷ்குமார் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வவுனியானந்தர் ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானே, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. சந்தோஷமா இருக்கிறேன் அருந்தாங்கி ஐயப்பன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு லிந்துளை எழுஜின்றது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல பாலு கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. கொழும்பாய்ந்து ஸ்டீபன் ஸ்டைலஸ் ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112255003 அதே போல 0123125311 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் பயணங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். செவ்வாயகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நான் உங்கள் சிவானி. நிகழ்ச்சியில் அடுத்து வைக்கவிருக்கும் பாடல் இது கரகாட்டக்காரன் தெரிவிப்பதற்காக.

முதல் 11:56 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 2:56 மணி முதல் 4:26 மணி வரை, யமகண்டம் காலை 8:56 மணி முதல் 10:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் முன்னேற்றம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் அன்பு, கடகம் இன்பம், சிம்மம் பாசம், கன்னி நிறைவு, துலாம் புகழ், விருச்சிகம் நலம், தனுசு பாராட்டு, மகரம் உயர்வு, கும்பம் ஆதரவு, மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் முன்னேற்றம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் அன்பு, கடகம் இன்பம், சிம்மம் பாசம், கன்னி நிறைவு, துலாம் புகழ், விருச்சிகம் நலம், தனுசு பாராட்டு, மகரம் உயர்வு, கும்பம் ஆதரவு, மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி

செவ்வாயாக்கம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தும். அன்பின காலை நேர வணக்கங்களோடு மாத்திலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று வெள்ளவத்தில் கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. போ எஸ்டேட்ல இருந்து சண்முகநாதர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். மதுமிதா, தாரிணி, மீனலோஜனி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று விமலா தேவி வந்திருக்கிறாங்க. ரத்தினபுரியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். ஏடியந்தோட்டு சிவா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அம்மா சனுஷா, அப்பா கமல், தாத்தா கண்ணையா, பாட்டி யோகம், சித்தப்பா கருணாகரன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேரளிலிருந்து மித்தும் சாய் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்று பிறந்த நாள் சுபக்காரி ஈடுபடும் அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறாங்க. கிளவட்டன் பிரிவு ஹட்டனந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இனிய காலை வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்தில இருந்து சரவணன் அமுதா வந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளிலிருந்து லலிதன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. வசனம் சுனங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இந்த நாள் அனைவருக்குமே நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பூனாகலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. ரோஷான் முகமட் வந்திருக்கிறாங்க. பெஸ்ட் சாங் செலக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் ரோஷான். துர்ஷன் நிகழ்ச்சியோடு இருந்திருங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம். வெதமுலையிலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் வீது, மகள் ஐனிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. டிக்கோயா புளியாவத்திலிருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு அன்பு மனைவி ரோனிகா, மகள்மார்களான மரிய டென்சிலா, மரிய கார்மேல் ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு தீகல வட்டவழியில இருந்து முருகேஷ் வந்திருக்கிறாங்க. புவனேஸ்வர் மங்கை அரசி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தெர்ணியகளில இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா, சாஷினி மற்றும் ஷான், அபி, துபிதா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கிரோலியிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ச்சியாக வஸ்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் இன்றென்றும் உங்கள் அன்பின் ஆச்சி சிவானி.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடம் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலைவரிசை ஊடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் MSM இர்பான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தும் போது டெங்கு அபாயம் உச்சநிலையை எட்டியிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் சோமரத்ன அவை பன்னாட்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என ஸ்ரீதரன் எம்பி, ஸ்ரீநேசன் எம்பி ஆகியோர் விடுத்திருக்கிற கோரிக்கைகள் முக்கியமான தவறுகளாக அமையப்பெறுகிறது. கிளிநொச்சியில் 3 வருடத்தில் 417 விபத்துகள் இடம்பெற்றிருப்பதான செய்திகளும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. இதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடவடிக்கை எடுக்காத ரவி செல்விரத்ன என்பதாக முன்னாள் டிஐஜி பாலித்த முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டு குறித்தான தவறுகளும், மதுரையத்தில் சிறைச்சாலைக்குள் இருந்து கஞ்சிப்பானை இம்ரானுக்கு கமாண்டோ சலிந்த கடிதம் எழுதியிருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகிறது. இதே நேரம் பயங்கரவாத தடுச்சட்டத்தை ஏன் நீக்காமல் இருக்கிறீர்கள் என்பதான கேள்விக்கு பிரதியமைச்சர் மஹிந்த அளித்திருக்கும் பதில், பிரதானமாக பிரதான சூத்திரதாரியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதனை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதனிடத்தில் ஹரக்கட்டாவுடன் தொடர்புடைய ஹரக்கட்டாவுக்கு சிறையில் சொகுசான வாழ்க்கையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக திருகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒன்று குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். யாழ் மட்டக்களப்பு ஹெட்டன் பாரம்பரிய நகரங்களாக புனரமைக்க அரசு திட்டம், 2500 மில்லியன் ரூபாய் செலவில் அதற்கான திட்டம் நடைமுறை என்பதான பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் இலங்கையில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பல நகரங்களை அவற்றின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் புனரமைப்பதற்கு அரசாங்கம் இவ்வாறு தீர்மானிக்கிறது. 2500 மில்லியன் ரூபாய் செலவில் அதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதோடு இந்த ஆண்டில் அவற்றில் பல திட்டங்களை செயற்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் நட்பு நகரங்கள் திட்டத்தின் கீழ் 10 நகரங்கள் மற்றும் 25 சிறிய நகரங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இலங்கையில் முன்மாதிரி நகரங்களாக இனம் காணப்பட்டுள்ள கவர்ச்சிகரமான நகரங்களை அவற்றின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. அந்த நகரங்களை அடையாளப்படுத்துதல் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பணிகளை ஊக்குவிக்கவும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் மூலம் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேநேரம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த நிதிகளின் மூலம் இவற்றை எவ்வாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு 1300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த திட்டத்தின் அனுராதபுரம், கதிர்காமம், கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய நகரங்களின் அடையாளம் மற்றும் தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பொருத்தமான ஆலோசனை வழங்கல் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வின் அடிப்படையில் இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றன. அதற்காக 2026ஆம் ஆண்டுக்கென 325 மில்லியன் ரூபாய் நிதி செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நகர அபிவிருத்தித் துறையில் முறையான முன்னுரிமை அளிக்கப்பட்ட மற்றும் தரவு அடிப்படையிலான அணுகுமுறையின் கீழ் 10 நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதன் திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம், மாத்தலை, ஹட்டன், மட்டக்கிளப்பு, சிலாபம், தமுத்தேகம, வவுனியா, அஹலியகுட, பதுளை மற்றும் மாத்திரை ஆகிய நகரங்களை அடிப்படையாக கொண்டு 217 முன்னுரிமை அளிக்கப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அதன்படி தெரிவு செய்யப்பட்ட நகர அபிவிருத்தி திட்டம் மற்றும் ஹட்டன் மாத்தலை நகரங்களின் அபிவிருத்திக்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள 975 மில்லியன் ரூபாய் நிதி இத்திட்டத்தில் உள்ளடங்குவதால் அந்த நகரங்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதி உட்பட மொத்தம் 1475 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி 2026ஆம் ஆண்டுக்கான 10 நகர அபிவிருத்தி திட்டங்கள் மேற்படி திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி நகரங்களின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் நட்பு நகரங்கள் என்ற செயற்திட்டத்தை செயற்படுத்த முன்மொழியப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் கிராமிய சமூகங்களின் வசதிகள் மற்றும் நலன்களை கருத்தில் கொண்டு சிறு நகரங்களை அபிவிருத்தி செய்தல் என்ற பிரதான நோக்கத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நகரங்களில் அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டத்தை அடையாளம் கண்டு 2026ஆம் ஆண்டுக்குள் அந்த திட்டங்களை நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இத்திட்டங்களை செயற்படுத்துவதற்காக அமைச்சரவையில் பல முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அவற்றுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கே அரசாங்கம் இவ்வாறு திட்டமிட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இதனிடம் வட்டக்கிழப்பு நகரில் உடைந்து விழுந்த பாலத்துக்கு பதில் தற்காலிக பாலம் உடன் திருத்தியமைக்க அமைச்சர் பணிப்பு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. மட்டக்களப்பு புளியந்தீவு நகருக்குள் நுழையும் பிரதான பாலங்களில் ஒன்றாக இருந்து வந்த மட்டக்களப்பு புதுப்பாலம் சனிக்கிழமை மாலை திடீரென உடைந்து வாவிக்குள் விழுந்திருக்கிறது. எனவே இதனை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கான உத்தரவு அமைச்சரினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாலம் வாவிக்குள் விழுந்ததன் காரணமாக அந்த வீதி வழியாக இடம்பெற்று வந்த போக்குவரத்து முற்றாக தடைபட்டு போயிருக்கிறது. மட்டக்களப்பு நகரின் நெரிசலை குறைக்க பெரிதும் உதவியாக இருந்து வந்த புதுப்பாலம் திடீரென உடைந்து வாவிக்குள் விழுந்துள்ளது. மட்டக்களப்பு நகருக்குள் நுழையும் புளியந்தீவு பழைய பாலம் நெரிசலுக்கு உள்ளாகியுள்ளது. பாலம் உடைந்து வாவிக்குள் விழுந்துள்ளதை அறிந்து கடற்றொழில் நீரில் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடன் அந்த இடத்துக்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு அபிவிருத்திக் குழு தலைவருமான கந்தசாமி பிரபு, விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விமல் ரத்நாயக்க, மாவட்ட அபிவிருத்திக் குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்துநித்தி ஆகியோருடன் தொடர்பு கொண்டு பாலத்தை உடனடியாக திருத்தியமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் புது பாலத்துக்கு பதிலாக தற்காலிக பாலம் முன்னணி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உடைந்து விழுந்த புது பாலத்தின் வழியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, சிறைச்சாலை, பிரதான பாடசாலைகள், பிரதான பஸ் நிலையத்துக்கு செல்வோர், மட்டக்களப்பு படுவாங்கரைக்கு செல்வோர் செல்லும் ஆயிரக்கணக்கான பயணிகளும் இவ்வாறு இருக்கிறார்கள். அத்துடன் வாழைச்சேனை தொடக்கம் ஏறாவூர் வரை உள்ள வைத்தியசாலைகளில் இருந்து மேலதிக அவசர சிகிச்சைக்காக நோயாளிகளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு துரிதமாக கொண்டு செல்லும் இடையூறு குறைவான பாதையாகவும் இருந்து வந்த புதுப்பாலம் முடிந்து விழுந்தமை மட்டக்களப்பு புளியந்தீவு நகருக்குள் போக்குவரத்து நெரிசலையும் அதிகமாக இவ்வாறு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தகவலோடு மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. உலகின் சிறந்த நலவாழ்வு சுற்றுலா தளமாக இலங்கை தெரிவு என்பதான ஒரு செய்தி. 2026 ஆண்டுக்கான உலகின் சிறந்த நலவாழ்வு சுற்றுலா இலக்காக இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் ஆயுர்வேத சிகிச்சை மையங்கள் உலகளாவிய ரீதியில் சுற்றுலா பயணிகளின் அதிக கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இலங்கையின் பாரம்பரிய ஆயுர்வேத மறைவு, குறைந்த செலவு மற்றும் சலுகை விலைகள், விசா வசதிகள் மற்றும் இயற்கை எழில் ஆகியவை நாட்டை உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக தெரிவு செய்யப்படுகின்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனவே நலவாழ்வு சுற்றுலா இலக்காக மாற்றியுள்ளதாக புக் ரிட்ரேட்ஸ் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக நலவாழ்வு சுற்றுலாத்துறையின் மீதான உலகளாவிய ஆர்வம் ஆண்டுதோறும் 100% என்ற அளவில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டி வருவது இலங்கை உலகின் கவரத்தை இருக்க முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இலங்கை இந்த முதலிடத்தை பெற காரணமான முக்கிய அம்சங்களில் நாட்டின் மதிப்புமிக்க ஆயுர்வேத பாரம்பரியம், தீவின் தனித்துவமான இயற்கை இருப்புகள், முழுமையான நலவாழ்வு, ஓய்வுவிடுதிகளுக்கு காணப்படும் மலைவு கட்டணங்கள் என்பன குறிப்பிடத்தக்கவை. உலகின் பல பகுதிகளில் நலவாழ்வு மையங்கள் இருந்தாலும் இலங்கையில் இந்த தனித்துவமான அம்சங்களை 2026 ஆண்டின் உலகின் முதலிட நலவாழ்வு சுற்றுலா இலக்காக நாட்டை உயர்த்தியிருக்கிறது. இந்த தரவரிசையில் ஆஸ்திரேலியா 2வது இடத்தையும் மொரோக்கோ 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. மேலும் இங்கிலாந்து 4வது இடத்தையும் ஸ்பெயின் 5வது இடத்தையும் பெற்றுள்ளது. அதேவேளை நேபாளம், தாய்லாந்து, மெக்சிகோ, கோஸ்டாரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் சிறந்த நலவாழ்வு சுற்றுலா இலக்குகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. போலீஸ் மாதிபரிடம் நேரடியாக முறைப்பாடு, மறுசீரமைக்கப்பட்ட டெல் IGP இணையவழி சேவையின் நடைமுறை என்பதான செய்தியும், பொதுமக்கள் நேரடியாக போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடுகளை முன்வைக்கக்கூடிய டெல் IGP இணையவழி சேவையை 2026 ஆண்டுக்கான மறுசீரமைத்து மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக இலங்கை போலீஸ் கூறுகிறது. இந்த சேவையின் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் இலங்கையர் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தங்களது முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள், போதைப் பொருள் கடத்தல், போக்குவரத்து விதிமீறல்கள், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்கள், ஊழல் மற்றும் ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் நேரடியாக போலீஸ் மாதவரிடம் அனுப்பும் வசதி இதில் வழங்கப்பட்டுள்ளது. கிடைக்கும் முறைப்பாடுகள் பிராந்திய அதிகாரிகள் மூலம் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதான தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே உடனடியாக அனுப்பப்படுவதோடு இது விசாரணைக்காக பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். முறைப்பாட்டுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை என முறைப்பாட்டாளர் கருதினால் அதே விவகாரத்தை மீண்டும் போலீஸ் மாதவரின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வசதியும் இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த சேவை இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.police.lk மூலம் இணைய இணைப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேநேரம் இதற்காக டெல் IGP@police.gov.lk என்ற மின்னஞ்சலை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது. இச்சேவையை நாடளாவிய ரீதியில் திறம்பட நடைமுறைப்படுத்தும் நோக்கில் 48 பிராந்திய போலீஸ் பிரிவுகளுக்கு கணனி இயக்குநர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு நியமிக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. இந்த திட்டம் போலீஸ் மாதவரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதோடு பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு விரைவான, வெளிப்படையான மற்றும் செயற்திறன் மிக்க பதிலளிப்பு முறையை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகவும் அமைய பெற்றிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எச்சரிக்கை என்பதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இது தினகரன் பத்திரிகையில் வருகிறது. அரசு உயர் அதிகாரிகள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றைய தினம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கிறது. குறித்த காலக்கெடுவுக்குள் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்கள் அனைத்தையும் உத்தியோகபூர்வ இணையதளமான eiabocgov.lk என்ற இணையதளத்தின் மூலம் மாத்திரமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடம் பிரதானமாக இதன் மூலமாக பல அரசு உயர் அதிகாரிகளுடைய சொத்து வருமானங்கள் சேர்க்கப்பட இருக்கிறது. இதனிடம் குறித்த காலக்கெடுவுக்கு பின்னர் சொத்து பிரகடனங்களை சமர்ப்பிக்கும் அரசு உயரதிகாரிகளுக்கு அபராதம் சொத்து பிரகடனங்களை சமர்ப்பிக்காத அரசு உயரதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு மேலும் இவ்வாறு கூறியிருப்பதும் கவனத்தில் கொள்ள தகவல். இன்றைய தினம்தான் அதற்கான கடைசி தினம் என்பதையும் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் கட்சிகள் மீது வழக்கு என்பதான செய்தி. தேர்தல் செலவு தொடர்பில் உரிய காலத்துக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மீது மாவட்ட ரீதியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாகவும், தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களுக்குள் அவை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேட்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்கள் தங்களின் பிரச்சார செலவுகள் மற்றும் நிதி ஆதாரங்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது சட்டமாகும். இந்த சட்டத்தை மீறியதற்காகவே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அது தொடர்பில் அறிவிக்கும் போது நாடளாவிய ரீதியில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் மாதவரிடம் ஆணைக்குழு கூறியிருக்கிறது. அத்துடன் அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதவரிடம் ஒருங்கிணைந்து நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கைகளை அடுத்த மாதத்துக்குள் பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு எதிர்பார்த்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில வேட்பாளர்கள் மற்றும் கட்சியின் செயலாளர்கள் தங்கள் மீதான வழக்குகளை திரும்பப்பெற அல்லது பொதுமன்னிப்பு வழங்க கோரியிருந்தார்கள். எனினும் கடந்த 2023 ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவற்றை மீளப்பெறும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களுக்குள் வேட்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்கள் தங்களின் பிரச்சார செலவுகள் மற்றும் நிதி ஆதாரங்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை மீறியதற்காகவே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அரசின் மொத்த வருமானம் இவ்வாண்டில் குறைவடையும் நிதியமைச்சர் தெரிவிப்பு என்பதான செய்தி. 2026 ஆம் ஆண்டில் இலங்கையின் மொத்த அரசு வருமானம் குறைவடையும் என நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் 2025 ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2026 ஆம் ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரசு வருமானம் குறைவடையும் என்று நிதியமைச்சர் தெரிவிக்கிறது. 2027 ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்டுள்ள நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலான ஒட்டுமொத்த அரசு வருமானம் 2025 ஆம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதையும், எனினும் அது 2026 ஆம் ஆண்டின் 15.8% வரை வீழ்ச்சியடையும் என எதிர்வு கூறப்படுகிறதையும், 2025 ஆம் ஆண்டில் நாட்டில் வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஒருமுறை மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வரி வருமானம் அப்படியே தொடருமா என்பது தொடர்பிலும் கேள்விகள் இருக்கிறது. எனவே அந்த அதிகரிப்பினை தொடர்ந்து வருமான சேகரிப்பு சாதாரண நிலைக்கு திரும்பியமே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 2022 ஆம் ஆண்டு நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காலத்தில் அரசு வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.4% வரை வீழ்ச்சியடைந்ததோடு அது உலகிலேயே மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாக அமைந்திருந்ததாகவும் அமைச்சர் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறது. பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி ஆளுமை கொள்கைகள் மற்றும் வருமான நிர்வாக சீர்திருத்த செயற்பாடுகள் காரணமாக வரி அடிப்படை விரிவடைந்துள்ளதோடு வரி ஏய்ப்பு மற்றும் வரி இழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மத்திய கிழக்கின் நெருக்கடி அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காரணமாக எதிர்காலத்தில் அரசு வருமான இலக்குகளை தக்கவைத்துக் கொள்வது சவாலாக அமையலாம் எனவும் நிதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருப்பதையும் நாம் அவதானிக்கலாம். எனவே சர்வை நோக்கி செல்லுமா பொருளாதாரம், அரசின் வருமானம் வீழ்ச்சியை நோக்கி என்பதாக இன்னும் ஒரு தகவல் தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்தின் மொத்த வருவாய் 2025 ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆம் ஆண்டில் குறையும் என எதிர்பார்ப்பதாக நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிற தகவலை மையப்படுத்தி இவ்வாறு தினக்குரல் நிதியமைச்சத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2027 நிதிக்கொள்கை அறிக்கையின் அடிப்படையில் இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எதன் அடிப்படையில் இந்த வருமானம் குறையும் என நிதியமைச்சர் எதிர்பார்க்கிறது என்பது பற்றிய தகவல்களும் இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் பிரதானமாக வாகன இறக்குமதியின் மூலம் கிடைத்த வருமானம், அதாவது 2025 வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்டதன் காரணமாக வரி வருவாயில் ஏற்பட்ட ஒருமுறை மட்டுமே கிடைக்கக்கூடிய திடீர் அதிகரிப்பு பின்னர் வலிமைக்கு திரும்புவதே இந்த வருவாய் குறைப்புக்கான முக்கிய காரணம் என நிதியமைச்சகம் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறது. பொருளாதார நெருக்கடி நிலவி 2022 அரசாங்கத்தின் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.4% குறைந்திருந்தாகும். இது உலகளவில் மிக குறைந்த மட்டங்களில் ஒன்று என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட வரி விதிப்புக் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் வருவாய் நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாகவே வரிவரம்பு விரிவுபடுத்தப்பட்டதோடு வரி ஏய்ப்பு மற்றும் வருவாய் இழப்புகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், உலகளாவிய வர்த்தக தரங்கள் மற்றும் எரிசக்தி சந்தைகளில் ஏற்படக்கூடிய ஸ்திரமற்ற தன்மை போன்ற காரணிகள் எதிர்கால அரசு வருவாய் இலக்குகளை அடைவதில் சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என நிதியமைச்சர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே நிதியமைச்சரோட கருத்தோடு சேர்த்து நியாயமான வரைமுறையை முன்வைப்பதை நோக்கம் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் என்பதாக இன்னும் ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கிறோம். மக்களுக்கு நியாயமான வரைமுறையை முன்வைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அதற்காக எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் தெரிவித்திருக்கிறார். நல்லாட்சி அரசாங்கத்தில் நிதி ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது, ஆனால் கடந்த காலத்தில் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது பொருளாதார மேலாண்மை இல்லாத காரணத்தினாலாகும் என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எமக்கு இருக்கிற நிலைமைகளை வைத்து பார்க்கிற மூலம் பிரதானமாக இந்த மக்கள் ஆணையின் மூலம் சமூக மாற்றத்தை சீர்குலைக்காமல் படிப்படியாக சமூகத்தை முன்னேற்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு தற்போதுள்ள சட்டங்களை திருத்த வேண்டியிருக்கும், புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிடுகிறார். தற்போது செலுத்தப்படும் 18% வெட்வரியானது அதிகமாகும். ஸ்திரத்தன்மையை பேணிச் செல்வதன் மூலம் அந்த வரியை குறைத்துக் கொள்ள எம்மால் முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். டிஜிட்டல் சேவை வரியின் மூலம் உள்நாட்டு நபர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக சில விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. ஊபர் அல்லது பிக்மி ஆகியவற்றில் வழங்கப்படுவது ஒரு போக்குவரத்து சேவையாகும், அதற்காக ஒரு மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. சிக்கலானது, மென்பொருளும் ஒரு பொருளாக இருக்கலாம், நாம் மென்பொருளுக்கு வரி விதிக்கவில்லை, உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட மென்பொருட்களும் இருக்கின்றன, இன்வாய்ஸ் பெறுமதியை கண்டறியும் வருத்தமானியும் உள்ளது, இது புதிதாக வெட்வரி விதிக்கும் ஒன்றல்ல, வியாபாரங்களுக்கு விதிக்கப்படும் வரியும் அல்ல, சில பொருட்களில் விலை குறிக்கப்பட்டுள்ளது, சிலவற்றில் குறிப்பிடப்படவில்லை, வெட்வரியில் பதிவு செய்யப்படாதவைகளும் உள்ளன, இந்த பொறிமுறைக்குள் அனைவரும் படிப்படியாக உள்வாங்க நாம் முயற்சிக்கிறோம், அவ்வாறு நடக்கும்போது 18% வெட்வரியை குறைப்பது குறித்து கலந்துரையாட முடியும் என்று பிரதியமைச்சர் மேலும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே நியாயமான வரைமுறையை முன்வைப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதான கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நேற்றைய தினம் எரிபொருட்களுடைய விலைகள் குறைவடைந்திருப்பதான செய்திகள் தரப்பட்டிருந்தன. அந்த வகையில் டீசலுடைய விலை 25 ரூபாவினாலும் ஆக்டேன் 92 பெட்ரோலுடைய விலையை 20 ரூபாவினாலும் அரசாங்கத்தினால் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்கள் இவ்வாறு லங்காதீப பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. தொடர்பான செய்தியினை நாங்கள் அவதானிக்கிறோம். தெல்மில பஸ்ஸை டீசல் விசிப்பாக்கின், பெட்ரோல் விசக்கின் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. எனவே மிக நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை இருந்தது. யுத்தம் நிறைவடைந்த போதிலும் அதே நேரத்தில் இணைய நாடுகளில் பெரலுக்கான எரிபொருள் விலை குறைவடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏன் இங்கு குறைக்காமல் இருக்கிறார்கள் என்று, இப்போது 92 ரக பெட்ரோலுடைய விலை 20 ரூபாவின் குறைக்கப்பட்டிருப்பதோடு டீசலுடைய விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. 92 பெட்ரோலுடைய புதிய விலை இப்பொழுது 414 ரூபாவாகவும் அதே நேரத்தில் டீசலுடைய விலை 382 ரூபாவாகவும் அமைய பெற்றிருக்கிறது. ஒக்டைன் 95 பெட்ரோல், அதே நேரத்தில் சூப்பர் டீசல், அதே நேரத்தில் மண்ணெண்ணெய் போன்றவற்றின் விலைகள் இதுவரையும் குறைக்கப்படவில்லை என்பதும் இங்கே நாங்கள் குறிப்பிடத்தக்க முக்கியமான செய்தியாக அமைகிறது. 95 ரக பெட்ரோலுடைய விலை 495 ரூபாவாகவே இருக்கும், அதே நேரத்தில் டீசலுடைய விலையும் அவ்வாறு சூப்பர் டீசலுடைய விலையும் அவ்வாறு இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது 478 ரூபாயாக, அதே நேரத்தில் மண்ணெண்ணெயுடைய விலை 285 ரூபாய், அவற்றில் மாற்றம் இல்லை. 92 ரக பெட்ரோலுக்கு 20 ரூபாய், அதே நேரத்தில் சாதாரண டீசலுக்கு 25 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் துறைமுகத்திலிருந்து இறக்கப்படும் டீசல் 235, பெட்ரோல் 220 ரூபாய் சம்பிக்கிறனவக்க கூறுகிறார் என்பதான இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகை வாரி தருகிறது. உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள சூழலில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து 1 லிட்டர் பெட்ரோலை இறக்குவதற்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை அவர் கணக்கிட்டு கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. எனவே அதில் பிரதானமாக அவர் கூறும் கருத்து, ஒரு லிட்டர் பெட்ரோலை 220 ரூபாவுக்கும் ஒரு லிட்டர் டீசலை 235 ரூபாவுக்கும் வரியின்றி இறக்க முடியும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி செம்பைக்கண்ணன் அவர்கள் கூறுகிறார். 400 ரூபாவுக்கு மேல் விலையில் எரிபொருளை தொடர்ந்து விற்பனை செய்ய முடியாவிட்டால் அதற்கான சூத்திரத்தை நாட்டுக்கு தெரிவிக்குமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்தார். ஏப்ரல் 8 தேதி முதல் உலக சந்தையில் எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு எதுவும் இல்லை. போர் தொடங்கியவுடன் பழைய கையிருப்புகளின் விலையை உடனடியாக உயர்த்திய பின்னர் விலைகளை குறைக்க அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது. டிராபிகுரான் நிறுவனத்துக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு 98 ரூபாய் அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிறுவனத்துக்கு 120 ரூபாய் அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. இவை பெரிய அளவிலான மோசடிகள். இவற்றை மூடி மறைப்பதற்காக அரசாங்கம் இப்போது மக்கள் மீது பழி வாங்கி வருகிறது. அரசாங்கத்தின் தோல்விகளை விமர்சிப்பவர்களை அரசாங்கம் ஒடுக்கவும் சிறையில் அடைக்கவும் முயன்றாலும் நான் அதற்கு அஞ்சப்பில்லை. தேசிய மக்கள் சக்தியை குறிவைத்து பேசிய அவர், 50 முன்பு மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரிசி புத்தகம் அல்லது ரேஷன் முறை போன்ற பழைய முறைகளால் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசாங்கம் தனக்கு ஒரு சட்டத்தையும் எதிர்க்கட்சிகளுக்கு மற்றொரு சட்டத்தை அமல்படுத்துவதாகவும், மக்களை மேலும் தவறாக வழிநடத்தாமல் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சம்பிக்கை ரணவக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதுநேரம் மற்றும் ஒரு பிரதான செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். கிளிநொச்சியில் 3 417 விபத்துகள், 89 பேர் பலி என்பதான செய்தி தரப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மைய நாட்களாக வீதி விபத்துகள் அதிகரித்து வருவதோடு கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் வீதி விபத்துகளால் 14 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதோடு ஜூன் மாதத்தில் மாத்திரம் 3 பேர் வரையில் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதான செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. கிளிநொச்சி பகுதியில் இடம்பெறுகிற விபத்துகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிற நிலையிலேயே இது தொடர்பான ஒரு தரவு வெளியாகி இருக்கிறது. 2026 ஆண்டின் முதல் 5 தரவுகளின்படியும் ஜனவரி 1 முதல் மே 31 தேதி வரையான காலப்பகுதியில் 14 பேர் வரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் உமையாள்புரம், ருத்ரபுரம், கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக உள்ள பாதசாரி கடவை ஆகியவற்றில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2023 ஆண்டில் 147 காணப்பட்ட மொத்த விபத்துகளின் எண்ணிக்கை 2024 129 2025 பதிவாகியுள்ளதோடு இந்த 3 காலப்பகுதியில் மாத்திரம் ஒட்டுமொத்தமாக 417 விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த விபத்துகளினால் 2023 32 பேரும், 2024 28 பேரும், 2025 29 பேருமாக மொத்தம் 89 அப்பாவி மனித உயிர்கள் வீதிகளிலேயே பலியாகி இருக்கின்றன. அதே நேரம் இக்காலப்பகுதியில் 155 பாறை விபத்துகளும், 146 சிறு விபத்துகளும், 33 சொத்து செய்தி விவரங்களும் சொத்து சேதி விபத்துகளும் பதிவாகியுள்ளன. அத்தோடு மதுபோதையில் வாகனம் செலுத்தியமைக்கான வழக்குகள் 2023 500 2025 ஆண்டில் 1237 இரண்டு மடங்குக்கு மேலாக சடுதியாக அதிகரித்துள்ளதோடு 3 ஒட்டுமொத்தமாக 2360 மதுபோதை வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. மேலும் அபாயகரமான அல்லது பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்தியமைக்காக 697 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 2026 ஆண்டின் முதல் 5 தரவுகள் ஜனவரி 1 முதல் மே 31 வரை அமைந்துள்ளன. இந்த 5 மாதங்களுக்குள் மட்டும் கிளிநொச்சியில் 68 விபத்துகள் பதிவாகியுள்ளதோடு அவற்றில் 10 பாரதூரமான விபத்துகளும், 26 பாறை விபத்துகளும், 22 சிறு விபத்துகளும், 10 சேதம் விளைவித்த விபத்துகளும் உள்ளடங்கின. குறுகிய காலப்பகுதியில் மட்டும் 14 பேர் விபத்துகளினால் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் 5 மாதங்களுக்குள் கிளிநொச்சி போலீசாரால் 968 மதுபோதையில் வாகனம் செலுத்திய வழக்கிலும், முதன்முறையாக 23 போதைப்பொருள் பாவித்து வாகனம் செலுத்தியமைக்கான வழக்கிலும், 162 அபாயகரமான முறையில் வாகனம் செலுத்திய வழக்குகளும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது பிரதான முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் இன்னொரு முக்கியமான செய்தி இவ்வாறு வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நீதித்துறை சுதந்திரத்தை காக்கும் செயற்பாடு தேவை, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்து என்பதாக இந்த செய்தியினை தமிழன் பத்திரிகை தருகிறது. தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறது. அரசாங்கத்தால் அல்லது அரசாங்க தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் ஊடக அறிக்கைகள் அல்லது விமர்சனங்கள் ஊடாக நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலும், ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படும் முக்கிய காரணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது, சுதந்திரம் மற்றும் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையாகவே சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயக கட்டமைப்பையும் பாதுகாப்பதற்கான தவிர்க்க முடியாத தூண்களாகும். எனவே நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதோடு அது எந்தவித அழுத்தங்களுக்கும் அல்லது தலையீடுகளுக்கும் உடன்பட்டிருக்கவில்லை என்பதை பொதுமக்கள் உணரும் வகையில் அதன் செயற்பாடுகள் அமைந்திருப்பதே மிக முக்கியமானதாகும். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி என்பதை அவதானிக்கலாம். குடிநீர் என்ற போர்வையில் சட்டவிரோத மதுபான விற்பனை, கடுவலையில் சுற்றுவளைப்பு, சந்தேக நபர்கள் ஆறுவர் கைது என்பதான தகவல். எனவே கடுவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதர்சன வீதி பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பு மதுபானம் என்று முத்திரை பதிப்பிக்கப்பட்ட 3345 லிட்டர் அதாவது 180 மில்லி லிட்டரில் 18575 போத்தல்கள், வெளிநாட்டு மதுபானம் என முத்திரை பதிக்கப்பட்ட 4 போத்தல்கள் அதாவது 1000 மில்லி லிட்டர் மற்றும் 750 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபான போத்தல் ஒன்று, மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் 800 லிட்டர் போத்தல் ஒன்று, சட்டவிரோத மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் 50 கிராம், 200 கிராம் கேரள கஞ்சா ஆகியவற்றுடன் சந்தை நபர்கள் 6 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள 30, 43, 58, 59 மற்றும் 62 வயதுடைய சந்திரவர்கள் மிகுந்தலை, மருதானை, வத்தல, வேபட, கடலாவ மற்றும் சிப்பிக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சந்திரவர்கள் குடிநீர் விற்பனை என்ற போர்வையில் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வழக்கு குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடம் மற்றொரு முக்கிய தகவல் இவ்வாறு தரப்படுவது குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். நெட்தொகை நுண்ணீர்களால் பாதிப்பு, முறையான விலை அடிப்படையில் கொள்வனவு செய்யுங்கள் அரசிடம் கோரும் விவசாயிகள் என்பதான தகவல். விற்பனை செய்ய முடியாமல் 3 மாதங்களாக வீடுகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நெல்லானது நுண்ணீர்களால் சேதத்துக்குள்ளாகியுள்ளதாகவும், தம்மிடமுள்ள நெற்

விவசாயிகள் குறைந்தது 120 ரூபாவுக்கும் அதிகமான தொகையில் விற்பனை செய்தால் மாத்திரமே தமது சிக்கலுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். ஆட்சிக்கு முன்னர் தற்போதுள்ள அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் தற்போது இருந்த செயற்பாடுகளுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் பிரதான செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்தியாக அமைகிறது. அதே நேரத்தில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இனப்படுகொலையின் வாயில் செம்மணி மனித புதைகுலை, சோமரத்னவை பன்னாட்டு விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையை கண்டறிங்கள் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என்பதான தகவலாக இதனை காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுலி மற்றும் ஏனைய மனித புதைகுலிகள் குறித்து மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சே குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்குகிறது. சோமரத்ன குறிப்பிட்ட விடயங்கள் பன்னாட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறுகிறார். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சே தன்னை சுயாதீன சாட்சியாளராக விடுவிக்கும் பொறுப்பும் தமிழ் மக்களுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பில் வீரகேசரி பத்திரிகை அளித்த பேட்டியில் ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு தெரிவிக்கிறார். யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்துமயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலையின் வாயிலாகவே இன்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சே கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சே செம்மணி சந்தையில் உள்ள கோயிலுக்கு முன்புறத்திலும் நல்லூருக்கு செல்லும் பாதையிலும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் ராணுவத்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது மறைக்கப்படக்கூடியதொரு விடயம் அல்ல. உண்மையும் நேர்மையுமான வகையில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். சோமரத்ன குறிப்பிடத்தக்கத இச்செம்மணி பகுதியிலிருந்து இதுவரையில் 400க்கும் அதிகமான மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அதனை காட்டிலும் மேலும் 200க்கும் அதிகமான எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்படும் சூழல் காணப்படுகிறது. கொப்பைகடவு ராணுவ தளபதியாக இருந்த காலப்பகுதியில் வேலனை அல்லைப்பிட்டி மண்டை தீவு ஆகிய பகுதிகளில் இருந்த இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு மண்டைத்தீவு தோமையாறு தேவாலயத்துக்கு முன்பாக இருந்த கிணற்றிலும் மண்டைத்தீவு செம்பாட்டி தோட்ட கிணற்றிலும் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார்கள். அவர்களின் தாய் தந்தையர் மற்றும் சகோதரர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். ஆகவே அந்த புதைக்குழிகள் அகலப்பட வேண்டும். கொக்குத்தொடுவாய் பகுதியில் மிக மோசமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாய்கள் பிளந்தவாறு எலும்புகள் முறிக்கப்பட்ட நிலையில் எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இது மிகவும் பயங்கரமானதொரு செயற்பாடு. உலகில் மனிதகுலத்துக்கு எதிராக நிகழ்ந்த மோசமான மனித படுகொலை இதுவாகும். இந்த எலும்பு கூடுகளுக்கும் அதனுடனான உண்மையும் உலகுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். கால ஓட்டத்தில் உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தின் உண்மை அவ்வாறே மூடி மறைக்கப்பட்டு புதிய நூலகம் அமைக்கப்பட்டது. ஆனால் உண்மை இறுதி வரையில் வெளிப்படுத்தப்படவில்லை. இது நாம் விட்ட தவறாகும். செம்மணியில் விற்கப்படும் மனித எலும்பு கூடுகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். எதிர்கால தலைமுறையினர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிகழ்ந்த மிக மோசமான ஆசியாவில் நிகழ்ந்த மனித பேரவலத்தின் அடையாளத்தையே செம்மணி மனித எலும்பு கூடுகள் பறைசாற்றுகின்றன. சோமரத்ன ராஜபக்சே குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயரதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இவற்றை பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. கால ஓட்டத்துக்கு அமைய உண்மையை மறைக்கிடமளிக்க முடியாது. சோமரத்ன குறிப்பிட்ட விடயங்கள் பன்னாட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம் என்பதாக ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு கூற ஸ்ரீநேசன் எம்பியும் இதே கருத்தினை முன்வைக்கிறார். எனவே அவருடைய கருத்து பன்னாட்டு விசாரணை என்பதையும் தாண்டி அரசு இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவே ஸ்ரீநேசன் எம்பியினுடைய கருத்து அமைகிறது. செம்மணியில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக சிறை கைதியாக இருக்கும் சோமரத்ன ராஜபக்சே முன்னர் கூறிய விடயம் இப்போது உண்மையாகவும் நம்பகமாகவும் காணக்கூடியதாக உள்ளதோடு செம்மணி மனித புதைகளின் சூத்திரதாரிகளை அவருக்கு தெரியும் என்பதால் இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக ஸ்ரீநேசன் எம்பி இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே பிரதானமாக இந்த விடயத்தில் அவர் ஊடக சந்திப்பொன்றின் போது கருத்து வெளியிடுகையில் செம்மணியில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சோமரத்ன ராஜபக்சே முன்னர் கூறிய விடயத்துடன் தற்போது நிலையை பார்க்கும்போது 400க்கும் மேற்பட்ட மனித இலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறன. செம்மணி மனித புதைகுலை சந்திரிகா அம்மையாரின் காலத்தின் போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் ஒரு முக்கிய சாட்சியான சிறையில் இருக்கும் சோமரத்ன ராஜபக்சே இப்போது வாய் திறக்க தொடங்கியிருக்கிறார். அவரது மனைவி கணவரின் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த விடயம் உண்மையான சாட்சியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மக்களுக்கு சந்தேகம் தெரிவித்த நிலையில் இந்த சந்தேகத்தை வலிச்சேர்க்கும் வகையிலேயே சோமரத்ன ராஜபக்சே பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். சில நிபந்தனைகளுடன் சுயாதீனமான விசாரணைக்கு உட்படுத்தும் போது சாட்சியாக பல உண்மைகளை கூறுவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 30 ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக பல சாட்சியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில சாட்சியங்களை வாய் திறக்காதவாறு அடைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சோமரத்ன ராஜபக்சே என்பவரை நியாயமான

0: விசாரணைக்குட்படுத்தும் போது கொலையாளிகள் பற்றியும் இந்த சம்பவங்களின் பிரதான சூத்திரதாரிகள் யார் யார் என்பதையும் அறிய முடியும். அரசு நல்ல விடயங்களை செய்கிற போது, குற்றவாளிகளை கைது செய்கிற போது, நீதியை தேடுகிற போது, உண்மையை தேடுகிற போது நாங்கள் அந்த விடயத்துக்கு ஆதரவளிப்போம் என்பதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துரு விளம்பர இடைவேளை.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: நடக்கிறது நம்ப ஆச்சு.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போறோம். இதுவும் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவல். தலையாட்டி மூலம் ராணுவம் பிடித்த அண்ணா உட்பட 23 பேர் குறித்து எந்தவித தகவலும் தெரியாது. 96 ஆண்டு முதல் சகோதரனை தேடி போராடும் சகோதரி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகிறது. 1996 ஆண்டு தலையாட்டியை வைத்து எனது அண்ணாவுடன் சேர்ந்து நிறைய பேரை ராணுவம் பிடித்துச் சென்றது. அதில் எனது அண்ணா உட்பட 23 பேர் தொடர்பில் இன்று வரை எந்தவித தகவலும் தெரியாது என நாவட்குழியைச் சேர்ந்த காணாமல் போன இளைஞர் ஒருவரின் சகோதரி இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதான தகவலை தினக்குரல் பத்திரிகை தருகிறது. அந்த வகையில் அவர் கூறுகிற மேலதிக தவறுகளில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிரதானமாக எவ்வாறு அவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்பது தொடர்பில் அவர் கூறும்போது, யாழ்ப்பாணம் செம்மனையில் நடைபெற்ற அணையாவிலக்கு போராட்டத்தின் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி உரிமை பந்தம் நிகழ்வு நடைபெற்ற போதே குறித்த காணாமல் போன இளைஞரின் சகோதரி இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். எனது அண்ணாவை 1996 ஆண்டு ஆடி மாதம் 19 தேதி தலையாட்டியை வைத்து ராணுவத்தினர் கைது செய்தார்கள். எனது அண்ணாவோடு சேர்ந்து நிறைய பேர் கைது செய்தார்கள். அண்ணாவுக்கு அப்போது 23 வயது, எனக்கு 14 வயது. அம்மாவுக்கும் பாரசவாதம், அம்மாவுக்கு இயலாது. அப்பா வவுனியாவில் வேலை செய்து கொண்டிருந்தவர். நானும் அக்காவும் பள்ளிக்கூடம் போய்விட்டோம். அம்மாவோடு அண்ணா வீட்டில் இருந்தவர். அண்ணா உயர்தரம் எடுத்து விட்டு இருந்தவர். ராணுவத்தினர் சுற்றுவளைப்பு செய்து அண்ணாவை கைது செய்தனர். அம்மா அவரை விடுவிக்குமாறு மன்றாடிய போதும் கொண்டு போய்விட்டார்கள். அம்மா எனக்கு இயலாது, அவன்தான் உதவி என்று சொல்லி மன்றாடினார். ஆனால் கூட்டிக் கொண்டு போய் விட்டுவிட்டு விடுவோம் என்று சொல்லித்தான் கூட்டிக் கொண்டு போனார்கள். அண்ணாவோடு நிறைய பேர் தலையாட்டியை வைத்து அன்று கைது செய்து கொண்டு போனார்கள். அன்றையில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அண்ணாவை தேடி வருகிறோம். அம்மாவை நான் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் 512 பிரிகேட் முகாமுக்கு போவேன். மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்துக்கு போனோம், ICRCக்கு போனோம். ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்தும் அண்ணா கிடைக்கவில்லை. இன்று வரைக்கும் நாங்கள் நீதி கேட்டு அலைந்து கொண்டு திரிகிறோம். ஒரு இடமும் எந்தவித பதிலும் இல்லை. நீதியும் கிடைக்கவில்லை. போகாத இடமும் இல்லை. அறிவிக்காத இடங்களும் இல்லை. நாங்கள் முறைப்பாடு செய்யாத இடங்களும் இல்லை. அண்ணாவோடு சேர்ந்து நிறைய பேரை கைது செய்திருந்தார்கள். அதில் 23 பேர் தொடர்பில் எவ்வித பதிலும் இல்லை. சிலரை உடனே விட்டார்கள். கொஞ்ச பேரை முகாமில் வைத்து விட்டு விட்டார்கள். அதில் நிறைய பேர் எங்கள் ஊர் ஆட்கள் தான். நாவற்குழியைச் சேர்ந்தவர்கள். இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அதை என்றுமே நாங்கள் மறக்க முடியாது என்பதாக அந்த சகோதரி தன்னுடைய வேதனையை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதிலிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை பிடிக்கவே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்கிறது என்பதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்த கருத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிவதற்காகவே பயங்கரவாத தடை சட்டத்தை தற்போதைய அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக பிரதியமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் நீக்கம் குறித்து கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது பிரதியமைச்சரினால் இது பற்றிய பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் வாக்குறுதி வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. தற்போதும் அந்த நிலைப்பாட்டிலே அரசாங்கம் இருக்கிறது. விரைவில் குறித்த சட்டத்தை நீக்குவதற்கு நீதி அமைச்சர் உள்ளிட்ட துறைகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தை ஜனநாயகத்தை மீறும் வகையில் அரசாங்கம் செயற்படாது. எனினும் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் பல உயிர் பலிகளையும் ஏற்படுத்திய மிரைச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியையும் அதன் பின்னணியையும் கண்டறிவதற்காகவே தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேகநபர்களை கைது செய்வதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய தேவையுள்ளது. அது ஒரு குற்றமா என்று கேள்வி எழுப்புகிறோம். அதே நேரம் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் பொது அவசர கால நிலையினையும் நாட்டின் ஜனநாயகத்தை மீறுவதற்காக அரசாங்கம் ஒருபோதும் பயன்படுத்தாததுடன் விரைவில் குறித்த சட்டங்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடவடிக்கை எடுக்காத ரவி என்பதான செய்தி முன்னாள் டிஐஜி பாலித்து முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டாக இது அமையப்பெறுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தடுக்க போதுமான அவகாசம் இருந்தும் அப்போதைய பிரதி போலீஸ் மாதவர் ரவி சினவரத்தின் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கேகாலை மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த ஓய்வுபெற்ற பிரதி போலீஸ் மாதவர் பாலித்து ஸ்ரீவர்தனவே இந்த குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார். இணையத்தில் அலைவரிசை ஒன்றின் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பிரதி போலீஸ் மாதிபெரும் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலருமான ரவிசனத்தின உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்புகளுக்கு முன்னதாக வெளிநாடு சென்று மீண்டும் திரும்பி வந்து கடமைக்கு சமூகம் அளித்த திகதி குறித்து பொய்யான தகவல் ஒன்றை கூறிக்கொண்டிருக்கிறார். ரவிசனத்தின வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பி வந்த பின்னர் 16 தேதியை பணிக்கு திரும்பியதாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் 13 தேதியை பணிக்கு திரும்பினார். 21 தேதி உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அவர்
மூன்றாம் தேதியிலிருந்தே பணியில் இருந்திருந்த காரணத்தினால் தாக்குதலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க போதுமான கால அவகாசம் இருந்திருந்தது என்றும் அப்பாலித்து கூறுகிறார். எனினும் முன்னாள் பிரதி போலீஸ் மாதவர் பாலித்து சிறிவர்தனமின் கருத்து குறித்து தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரவிசங்கர் எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி, சிறைச்சாலைக்குள் இருந்து கஞ்சிப்பான இம்ரானுக்கு கொமாண்டோ சலிந்த கடிதம், பல ரகசிய தகவல்கள் அம்பலம் என்பதான செய்தி. கனிமொழி சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேகர்கள் ஒருவரான கொமாண்டோ சலிந்த என்பவர் சிறைச்சாலைக்குள் இருந்தபடியே கஞ்சிப்பான இம்ரானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தகம், ஒழுங்கமைக்கப்பட்ட படுகொலை சம்பவங்கள் மற்றும் கனிமொழி சஞ்சீவ படுகொலை சம்பவம் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கொமாண்டோ சலிந்த தற்போதைக்கு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இடையில் கொமாண்டோ சலிந்தவின் தாயார் தன் புதல்வரை பார்க்க சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது கஞ்சிப்பானை இம்ரான் என்ற மற்றொரு பாதர உலக கும்பல் புள்ளிக்கு அனுப்ப தயாராக இருந்த ரகசிய கடிதம் ஒன்றை தன் தாயாரிடம் ஒப்படைக்க கொமாண்டோ சலிந்த முயற்சித்துள்ளார். இருப்பினும் சிறை அதிகாரிகள் கொமாண்டோ சலிந்தவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்ட நிலையில் குறித்த கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அதில் எதிர்காலத்தில் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பல ரகசிய தகவல்கள் அதில் இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல், ஹரக்கட்டா தொடர்பிலான செய்தி. ஹரக்கட்டாட்ட செபதென்ன கோட்டி கணங் கப்பம் அரங் என்பதான தகவல் தீவின பத்திரிகையில் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. தேச பாலகியின் நீதிவேதியின் சிஐடி எத்துலு பிரபல என்ற சக் ஹல்லஸ் தில எலை என்பதாகவே இந்த செய்தி. எனவே அரசியல்வாதிகள், சட்டத்துறை சார்ந்தவர்கள், சட்டத்திறனிகள், அதிகத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலர் இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வலையில் சிக்க இருக்கிறார்கள். இதில் பிரதானமாக பாதல குழு தலைவரான ஹரக்கட்டா என்பவர் அழைக்கப்படும் நந்துன் சிந்தக விக்ரமரத்னவுடன் தொடர்புடைய பாரிய அளவிலான லஞ்ச ஊழல் வலைமைப்புடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் பல முக்கிய நபர்கள் கைதாக உள்ளதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது பிரதானமானது. இந்த விடயம் தொடர்பான குற்றச்சாட்டில் கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் விஜய் ராஜபக்சேவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்சே, அதே நேரத்தில் அவரோடு சேர்த்து ரகித ராஜபக்சோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளராக இருந்த சரிதா பீசிங் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஒருவர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களின் கதை, இவர்களின் கைதினை தொடர்ந்து ஹரக்கட்டா எனப்படுவோருடன் தொடர்புகளை பேணிய பாரிய அளவிலான லஞ்ச ஊழல் வலையமைப்புடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் பல நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பல சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சந்தினபரிடம் நடத்தப்படும் விசாரணைகள் மற்றும் புதிய சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு 2023 காலப்பகுதியில் ஹரக்கட்டா நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ச்சியாக தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தடுப்புக் காவல் உத்தரவை நீக்கி அவரை சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்காக அவரது மனைவியிடமிருந்து பல கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு அந்த காலப்பகுதியில் இருந்த அரசாங்கத்துடன் தொடர்பில் இருந்த முக்கிய அதிகாரிகளின் பெயர்களை கூறி இவ்வாறு லஞ்சம் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இதன்படி புலனாய்வு அதிகாரிகள் இந்த நிதி பரிமாற்றங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதள உலக குழுவினருக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய இந்த பாரியளவிலான லஞ்ச ஊழல் வலையமைப்புடன் பல்வேறு நபர்கள் தொடர்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவரும் நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே மிக மோசமான ஒரு செயற்பாடு இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில் ஒவ்வொருவராக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் யாரெல்லாம் முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே ஒரு அரசின் முக்கிய பதவிகளை வகித்த பலருடைய பெயர்கள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய கைது நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. டெங்கு அபாயம் உச்சநிலையில், 25 வாரங்களில் 124 சுகாதார வைத்திய பிரிவுகள் அதிடெங்கு எச்சரிக்கை பகுதிகளாக அறிவிப்பு என்பதான செய்தி தரப்படுகிறது. டெங்கு நோயினுடைய அபாயம் குறித்து பொதுமக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையவில்லை. எனவே இந்த மாதத்தில் அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாட்டில் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது டெங்கு நோய் பரவலானது இந்த வருடத்தில் தீவிரமடைந்துள்ளதாக சுகாதார பிரிவு தகவல்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. அதற்கமைய நடப்பாண்டில் இதுவரையான 25 வாரங்களில் 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அது டெங்கு எச்சரிக்கை பிரிவுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்திருக்கிறது.
டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் ஜனவரி மாதத்திலிருந்து நேற்று முன்தினம் வரை நாட்டில் மொத்தமாக 53,159 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நடப்பாண்டில் நிறைவடைந்த முதல் 5 மாதங்களில் அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 10,000 குறைவாக இருந்த போதும் ஜூன் மாதத்தின் கடந்த 29 நாட்களில் மாத்திரம் 19,318 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். மேல் மாகாணத்தில் மாத்திரம் 27,833 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேல் மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இதுவரையில் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையில் 52.36% என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் அநேகமான வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலைகளில் இடவசதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார பிரிவு அறிவிக்கிறது. 2026 ஜூன் 15 தொடக்கம் 21 தேதிகளுக்கிடையிலான வாரத்தில் இலங்கையில் 5,167 சந்தேகத்துக்கிடமான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இது முந்தைய வாரத்தை விட 9.3% அதிகரிப்பாகும். மொத்த நோயாளிகளில் 57.1% பேர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதோடு கொழும்பு மற்றும் கம்பா மாவட்டங்களில் அதிக அளவிலான நோயாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் 25 புதிய அதிக ஆபத்துள்ள மருத்துவ அதிக பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. டெங்கு பரவலை தடுப்பதற்காக உடம்புகள் பெருகும் இடங்களை அழிக்கவும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். தற்போதுள்ள நிலைமையில் டெங்கு நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் சுகாதார பிரிவினர் கூறுகிறார்கள். இந்த வருடத்தின் 25 வாரத்தில் 124 மருத்துவ அதிகார பிரதேசங்கள் டெங்கு அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதில் 25 புதிய உயர் ஆபத்து பகுதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் 74 கண்காணிப்பு வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளிகளின் சராசரி நள்ளிரவு அனுமதி எண்ணிக்கை 2,179 உயர்ந்துள்ளது. முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் 53 வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளிகள் அனுமதி பெறும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிற முக்கிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு தகவல், அடக்குமுறையை பிரயோகிக்கும் உரிமையை அரசாங்கத்துக்கு இல்லை என்பதாக நாமல் எம்பி ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அச்சுறுத்தி சேறுபூசி சமய தலைவர்களை உள்ளிட்ட மகாசங்கத்தினர் விமர்சனம் செய்தால் தமது அரசியல் பயணத்தை தொடர முடியும் என இந்த அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. சட்டம் சகலருக்கும் சமமாக அமுல்படுத்த வேண்டும், ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போர்வையில் அடக்குமுறைக்கு இடமளிக்க முடியாது. சட்டத்தை அமுல்படுத்தும் போர்வையில் அடக்குமுறையை பிரயோகிக்கும் உரிமை அரசாங்கத்து இல்லை. தமது அரசியல் நண்பர்களை தலைவர்களாகவும் தமக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு எதிராக அடக்குமுறையை பிரயோகிக்கவும் இடமளிக்க முடியாது என்பதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். புத்தளத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறிய இந்த அரசாங்கம் பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்து கூறிய பொய்யை மூடிமறைக்க இன்னும் 100 பொய்களை கூற வேண்டிய நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு தோற்றம் பெற்றுள்ளது. ஆட்சிக்கு வந்த போதும் செய்வோம் என்று கூறிய எதனையும் செய்ய முடியாமல் இந்த அரசாங்கம் தோல்வியை சந்தித்திருப்பது அதன் காரணமாகவே. கூறிய பொய்களை மூடிமறைப்பதற்காக பொய்களை கூறுவது மாத்திரமல்லாமல் மறுபுறம் அடக்குமுறையை பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டினை அவர் இவ்வாறு முன்வைக்கிறார். இதுநேரம் மற்றும் ஒரு தகவல் பற்றி அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்திய செய்தி, குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை உருவாக்கிய யுகத்துக்கு முடிவு என்பதான செய்தி பற்றி விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிதொரு விளம்பர இடைவேளை.

0: அமைச்சர் விஜயதேகர் தெரிவித்த கருத்து குறித்து அவதானத்தை செலுத்தலாம். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் உருவாக்கி நாட்டை பிளவுபடுத்திய கடந்த காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். அந்த வகையில் அனைத்து இனங்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒழுக்கமான மற்றும் நாகரிகமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப புதிய அரசாங்கம் உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறியிருப்பதோடு, கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கை முஸ்லீம் இளைஞர் சங்கத்தின் 76வது ஆண்டு நிறைவு பொதுச்சபை கூட்டத்தில் பிரதிநிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2024ஆம் ஆண்டுக்கு முந்தினான காலப்பகுதியில் எவ்வாறு நாடு இருந்தது, இப்போது மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பற்றிய கருத்தினை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த செய்தியோடு மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. யாழ் மறை மாவட்ட புதிய ஆயர் ஆண்டன் நியமித்தது வத்திக்கான் என்பதான செய்தி. அனைத்து பத்திரிகைகளும் இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. யாழ் மறை மாவட்ட புதிய ஆயராக யோகத்துறை ஆண்டன் ரஞ்சித் ஆண்டுகை வத்திக்கானால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயராகவும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அப்போலிஸ்திக்க பரிபாலகராகவும் பணியாற்றியிருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸால் கொழும்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயராக ஜூலை 2020 அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயரின் ஓய்வுக்கு பின்னர் அங்கு அப்போஸ்தலிக்க பரிபாலகராகவும் பொறுப்பேற்றிருந்தார். கொழும்பு இறையர் கல்லூரியில் தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாளராகவும் கொழும்பில் உள்ள பிரபல கல்லூரிகளில் அதாவது செயின்ட் பீட்டர், செயின்ட் ஜோசப், செயின்ட் செபாஸ்டின் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். இலங்கை தேசிய கத்தோலிக்க இளைஞர் ஆணைக்குழுவின் பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையிலேயே திருத்தந்தை லியோவினால் யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயராக தற்போது நியமிக்கப்படுகிறார். யாழ் மறை மாவட்டத்தின் இணைப்பீராலய ஆலயத்தின் மணி ஒலிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்பு வெளியானமை குறிப்பிடத்தக்கது. அவரது பணி சிறக்க, அவரால் மக்களுக்கு நல்லது நடக்க நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் பற்றி அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல் சட்டத்தை கடுமையாக்க அரசு தீர்மானம் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கு விதிக்கப்படும் நடைமுறையில் தண்டனைகளை கடுமையாக்குவதற்கு பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான வேலைவாய்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இதற்கிணங்க தற்போதைய அபராத தொகையான 10,000 ரூபாயை அதிகரிப்பதற்கும் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமையப்படுகிறது. எனவே சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற விவகாரத்தில் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது என்பதான செய்தி இதன் மூலம் வெளியாகி இருக்கிறது. சட்டத்தை கடுமையாக்க அரசாங்கம் தீர்மானிக்கிறது. 10,000 to 1,00,000 ரூபாயாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதோடு இந்த அபராதத்துடன் இணைந்ததாக 12 மாதங்கள் வரையான சிறை தண்டனையை வழங்கவும் குறித்து சட்டம் மூலம் வழிவகை செய்கிறது. அதேவேளை குற்றம் நிரூபிக்கப்படுகின்றவர்களுக்கு நீதிமன்ற அபராதம் மற்றும் சிறை தண்டனை இவை இரண்டையும் சேர்த்து விதிப்பதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இது தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். கோடீஸ்வரர்களாக பல அமைச்சர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார் ராஜித என்பதாக இந்த செய்தி அமைகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் 1.5 வருட காலப்பகுதிக்குள் பாரிய அளவிலான கோடீஸ்வரர்களாகவும் மாறியுள்ளதாகவும், ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளை வரும் வார்த்தைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாது செயலில் காட்ட வேண்டும் என்பதான கோரிக்கையினையும் ராஜித சேனாரத்ன இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்தை எவ்வாறு வழியாக இருக்குமதை பற்றி பார்க்கும்போது, ஒரு உள்ளாடை கூட வாங்க முடியாமல் அவர்களுடன் கேட்டணிந்த மருத்துவர்களை சந்திக்க சென்று பண உதவி பெற்றதாக கூறிய சில அமைச்சர்கள் 1.5 வருடங்களுக்குள் அக்கோடீஸ்வரர்களாக மாறியது எப்படி என்று விசாரணை நடத்த வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாக அமைகிறது. கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகர் சந்திப்பில் ராஜித சேனாரத்ன இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே மக்கள் ஆணையின்படியே செயற்படுவதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் போதைப்பொருள் அடங்கிய 2 கொள்கலன் உட்பட 323 கொள்கலன்கள் வெளியேறியுள்ளன. உலக வரலாற்றில் முதன்முறையாக சிவப்பு குறியீடு இடப்பட்ட கொள்கலன்கள் வெளியே விடப்பட்டுள்ளன. இது ஊழல் இல்லையா? இது குறித்து லஞ்சூழல் விசாரணை ஆணைக்குழு அல்லது சிஏடிஓ விசாரணை நடத்தவில்லையா? அடுத்த நிலக்கரி திருட்டு என்று மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு ஹோமஸ் நிர்ணய பிரச்சினை காரணமல்ல, தவறான நிர்வாகமும் நிலக்கரி திருட்டுமே காரணமாகும் என்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவ்வாறு ராஜித சேனாரத்ன முன்வைத்துக் கொண்டே போகிறார். இதுநேரம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். தேர்தல் குறித்து முடிவு எடுங்கள், இன்றைய குழுவை கலையுங்கள், பெண்பெருத்தத்தை காரணம் காட்டி தேர்தலை பிற்போட வேண்டாம் சாணக்கியன் மனோ வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி வீரகே சிறு பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாநிலசபை தேர்தலை பழைய தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பில் எதிர்வரும் வாரம் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பெண் பாராளுமன்ற ஒன்றியத்துக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் வேட்புமனு தாக்கலின் போது பெண் பிரதித்துவத்துக்கு சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஒதுக்கீடுகள் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் பெண் பிரித்துவம் குறித்து ஆராய்வது காலத்தில் திணிக்கும் ஒரு செயற்பாடாக கருதப்படும் என்று கூறப்பட்டுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்காக விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டது. ஒன்றோ இந்த குழு ஊடாக விரைவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அல்லது குழுவை கலைக்க வேண்டும் என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் பாராளுமன்ற விசேட குழுவை கலைத்தால் முன்வைக்கப்பட்ட தனிநபர் பிரேரணையை பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் குழுவின் முன்னிலையில் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த குழுவின் தலைவர் விஜய் தேரத், குழுவை கலைப்பதற்கான வெறும் இணக்கம் தெரிவித்தால் அவ்வாறு செய்யலாம், பெண் பிரித்துவம் இல்லாத காரணத்தால் சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரிவினைக்கு நாங்கள் எதிராகவே வாக்களிப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், நான் சமர்ப்பித்த தனிநபர் பிரிவினை அரசமைப்புக்கு முரணல்ல என்று சட்ட அதிபர் திணைக்களம் தெளிவாக அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. ஆகவே தனிநபர் பிரிவினைக்கு எதிராக வாக்களித்தால் மாகாணசபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு திட்டவட்டமாக வெளிப்படும் என்றும் குறிப்பிடுகிறார். மாகாணசபை தேர்தல் முறைமை குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு தலைவர் விஜய் தேரத் தலைமையில் கடந்த வாரம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியதே. பெண் பிரித்துவம் குறித்து கலந்துரையாடுவதற்கு பெண் பாராளுமன்ற ஒன்றியத்தின் பிரதிகள் குழுவில் முன்னிலையாக இருந்தார்கள். இதன்போது மாகாணசபை தேர்தல் முறையில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு வழங்கல் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆனால் பெண் பிரித்துவத்தை குறிப்பிட்டுக் கொண்டு கால வரையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாணசபை தேர்தலை தொடர்ந்து பிற்போடக்கூடாது என்பது எமது நிலைப்பாடு. மாகாணசபை தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது சுய விருப்பத்தின் அடிப்படையில் பெண் பிரித்துவத்துக்கு போதுமான இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு அரசியல் கட்சிகள் இணைத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளன. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கும் அதன்போது இளைஞர் மற்றும் பெண் பிரித்துவத்துக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு 3 அவதானிப்புகளை முன்வைத்துள்ளது. அதேபோல் சட்ட அதிபர் திணைக்களமும் யோசனைகளை முன்வைத்துள்ளது. ஆகவே அந்த யோசனைகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது கருத்து தெரிவித்த குழுவின் தலைவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜய் தேரத், பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளது, ஆனால் பெண் மற்றும் இளைஞர் பிரித்துவம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் கருத்து தெரிவித்த குழுவின் உறுப்பினரான சாணக்கியன் ராசமாணிக்கம், பெண் பிரித்துவம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தேர்தலை மீண்டும் பிற்போடும் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டாம், பாராளுமன்ற பெண் ஒன்றியத்திடம் அறிக்கை கூறப்பட்டுள்ளது, அவர்கள் முன்வைக்கும் யோசனையில் கூறப்படும் ஒதுக்கீடுகளை வழங்க முடியுமா என்பதில் சிக்கல் நிலை ஏற்படும், குழுவின் அறிக்கை எப்போது சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த குழுவின் தலைவர் விஜய் தேரத், இன்னும் 6 காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளதாக குறிப்பிட்டார். மாகாணசபை தேர்தல் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரிவினை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முரணல்ல என்று சட்டம் அதிபர் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அது ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு. இருப்பினும் அந்த தனிநபர் பிரிவினை பின்பற்றுவோம் இல்லாத காரணத்தினால் அதற்கமைய செயற்பட முடியாது. பழைய தேர்தல் முறைமைக்கு அமைவாகவே தேர்தலை நடத்த முடியும், அதற்கான திருத்தங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது கருத்து தெரிவித்த குழுவின் உறுப்பினர்களான சாணக்கியன், மனு கணேசன் ஆகியோர் பெண் பிரித்துவத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையினர் சொல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஆக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்களும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. காலையில நிறைய பேர் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் வேலைகளை செய்து கொண்டிருப்பீங்க, வீட்டில் நிறைய பேர் கூட கையில ஒரு காஃபியை எடுத்து கொண்டு ஆஹா அப்பாடா அப்படின்னு சொல்லி குடிக்கிறது ரெடி ஆகி கொண்டிருப்பீங்க. எல்லோருக்காகவும் பாடல் காத்திருக்கிறது. இன்றைய நாளும் உற்சாகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏராளமான விடயங்கள், அதே போல முக்கியமான தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சுவாரஸ்யமான ஒரு தலைப்பும் இன்றைய நாளில் காத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இனிமையான பாடல்கள், இன்றைய செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மத கோடிபதிலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 12, 15, 54, 66 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 12, 15, 54, 66 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 34,38,80 ரூபாய் பெறும் என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,56,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,919 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 37, 49 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 37, 49 நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாள் மொத்தமாக 77,43,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிஜலத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,368 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வாய் வெற்றி இலக்கங்கள் 30, 34, 40, 75 அந்த வெற்றி இலக்கங்கள். மீண்டும் 30, 34, 40, 75 ஆங்கில எழுத்து வாய் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 8, 5, 3, 3 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 8, 5, 3, 3 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,61,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,207 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 25, 28, 77 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 25, 28, 77 சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 0, 6, 7, 0 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் சூப்பர் கேஷ் சீட் லெவல் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 8, 0, 6, 7, 0 நேற்று நாளில் மொத்தமாக 27,67,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,17,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,383 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 15 வெற்றி இலக்கங்கள் 17, 32, 44, 67 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 15 வெற்றி இலக்கங்கள் 17, 32, 44, 67 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,47,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. மணிக்கும் 30,47,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,47,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதான சம்பதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 941 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 8, 9, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 8, 9, 7, 9. நேற்று நாளில் 20,30,700 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 415 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 7, 9. 250,000 பரிசுகள் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,37,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1037 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5, 24, 41. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 19,61,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: எல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயம் இருக்கிறது, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், ஜே கே வேலைத்திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலைத்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது பாடசாலைகளுக்கு இடையில் பாலசாலைகள் அங்கு சென்று கருத்தரங்கு மூலமாகவும் அதேபோல நாடக வடிவிலும் வீதி விபத்துகளிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, சமயங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் போன்ற பல விஷயங்களை இந்த சேக்கியா வேலைத்திட்டம் மூலமாக அங்கே காண்பிக்கப்படுகிறது, அவர்களுக்கு விழிப்புணர்வு உட்படுத்தப்படுகிறது. அதே போல உங்களுக்கு தெரியும் சுயாதீன ஊடக அமைப்பின் ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், லக்கண்ட, வசந்தம் டிவி போன்றவைகள் இணைந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாக தான் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. வழக்கு வசந்தம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீர்கள். இப்போது நேற்றைய நாளில் சீற்றிருக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ராசியாக கும்பராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 45, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 349வது சீட்டிழப்பு வாரத்துக்கான சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 45, 50. சிறப்பு இலக்கங்களாக 5, 6, 1, 4. சிறப்பு இலக்கங்களாக 5, 6, 1, 4. 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 41,39,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோபிசு தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,475வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 36, 43, 59, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 36, 43, 59, 75. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 36,23,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,97,96,703 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,233வது சீட்டிழப்பு வாரத்துக்கான மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 7, 9, 8, 4, 5, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 7, 9, 8, 4, 5, 3. நேற்று நாளில் 100,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 89,50,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,91,37,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,263வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 36, 39, 52, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 36, 39, 52, 58. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 25,80,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,68,61,362 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,581வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 26. வெற்றி இலக்கங்கள் 24, 30, 32, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 26. வெற்றி இலக்கங்கள் 24, 30, 32, 75. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,39,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 69,63,81,386 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 542 சீட்லப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 21, 25. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 21, 25. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 38,17,759 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்த லோத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 808 சீட்டிலப்பு வாரத்துக்கான அத சம்பத்த லோத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 8, 4, 5, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 8, 4, 5, 3. நேற்று நாளில் மொத்தமாக 18,37,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 501 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 0, 9, 4, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 0, 9, 4, 7. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 35,21,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

திகளாக நல்ல நேரம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 2:56 மணி முதல் 4:26 மணி வரை, யமகண்டம் காலை 8:56 மணி முதல் 10:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் முன்னேற்றம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் அன்பு, கடகம் இன்பம், சிம்மம் பாசம், கன்னி நிறைவு, துலாம் புகழ், சிகம் நலம், தனுசு பாராட்டு, மகரம் உயர்வு, கும்பம் ஆதரவு, மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் முன்னேற்றம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் அன்பு, கடகம் இன்பம், சிம்மம் பாசம், கன்னி நிறைவு, துலாம் புகழ், விருச்சிகம் நலம், தனுசு பாராட்டு, மகரம் உயர்வு, கும்பம் ஆதரவு, மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வெளிப்பேச்சு கேட்குவா திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஒன்று கிடந்த அருமையான பாடல் இசைஞானிக்கு நிசையில் பாடும் இலா மற்றும் எஸ் ஜானகம்மா பாடிய பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய செவ்வாய் ராகல் என்றபடியால நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். சரிதானே, நீங்கள் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். பாதையில் செல்லும் போதும் சரி, வாகனம் செலுத்திக் கொண்டு போகும் செல்லும் போதும் சரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப அவதமாக செல்ல வேண்டும். இந்த நாளுக்கான சிறப்பான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆக இன்றைய நாளை நாங்கள் கொண்டாடுவோம் காலையிலேயே எப்போதுமே உற்சாகமா இருக்கணும். சரிதானே, வேலைக்கு போகும்போது உற்சாகமாக போகட்டும், வீட்டில் வேலை செய்யும் போதும் உற்சாகமா இருக்கணும். சரி, சந்தோஷம். இப்பொழுது நேரத்தை பார்க்கலாம். நேரமே போது 8 மணி.

வேலைக்காரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை படத்தின் உற்சாகம் வடக்கம் வசந்தம் இசைஞான இன்னிசையில் பாடல் வந்திருக்கிறது. சரி, பாடலாவின் குரலில் இப்போது நாங்கள் பார்க்க போவது எங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் தலைப்பு பக்கம் என்ன தலைப்பு போனேஷன் சொல்லி நீங்கெல்லாம் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருப்பது என் காதுகளுக்கு கேட்கிறது சொந்தங்களே. சரி, இந்த நாளுக்கான தலைப்பு உங்களுக்கு தெரியும் வளமையாக ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாகவும் இருக்கும். அதே போல எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து போன ஒரு தலைப்பாகவும் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த நாளுக்கான சூப்பரான ஒரு தலைப்பு இருக்கிறது. சரி, என்ன தலைப்புன்னு சொன்னால் நாங்கள் குடும்பமாகவும் சரி தனியாகவும் சரி நாங்கள் சில விடயங்களை நாங்கள் செய்ய வேணும்னு சொல்லி திட்டமிட்டிருப்போம், பிளான் பண்ணிருப்போம். ஆனால் அந்த வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தள்ளி போய் கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான வேலை என்ன, அந்த மாதிரி திட்டம் ஒன்று இருக்கிறது. எங்க குடும்பமே சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம்னா அந்த திட்டம் போன வருஷம் போட்டோம், சரி இந்த மாசம் செய்யலாம்னு சொல்லி போட்டோம், போன வாரம் போட்டோம், அப்படின்னு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரியான திட்டம் என்ன திட்டம், அப்படி என்ன பிளான் பண்ணீங்க தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் குழு எல்லாம் சேர்ந்தா போடுற திட்டம் தான் இந்த ட்ரிப் போற திட்டம் இல்லையா. இந்த சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுறது மட்டும் திட்டம் போடுறதோடு முடிஞ்சிடும், அநேகமா அதிகமா வாட்ஸ்அப் குழுவோட வந்து முடிஞ்சுவிடும் அப்படி இருக்கிறது. ஸோ அந்த வாட்ஸ்அப் குழு வேறு வேறு விஷயங்களுக்கெல்லாம் பாதிக்கப்படும், அதனால ட்ரிப் போகிற விஷயத்த மறந்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களாகவும் சரி குடும்பமாகவும் சரி போட்ட ஒரு திட்டம் இன்னும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் சொல்ல போறீங்க. இன்றைக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112-7175-0013 அல்லது 0312-7175-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். 102.6, 102.8 என்ற வரிசையில் நீங்கள் இங்கிருந்து நாம் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று நீங்களோ சரி குடும்பமாகவும் சரி நீங்கள் போடுகின்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது, ஒரு பிளான் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த பிளான் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது. நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு பிளான் என்ன, ஆனால் இன்னும் செய்ய முடியல, இன்னும் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஒரு பிளான் என்ன, அதான் இன்றைய கேள்வி.

ராஜாவுக்கு ராஜா நான் தான். படிக்காதவன் திரைப்படத்துக்காக இசைஞானி இந்த சிங்கிள் பாடல் ஒளி தூங்கியிருக்கிறத கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். காலை படுத்து உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம், நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படி உற்சாகமான பாடல்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கு. உங்களை டான்ஸ் பண்ண வைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வர காத்திருக்கு. அடுத்து ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல், எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். சரி, விஜயகாந்த் சாருடைய பாடல்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ நீங்க கட்டாயம் ரேடியோ கேளுங்க, அடுத்த பாடல் நீங்கள் கேட்டு டான்ஸ் பண்ண முடியும். சரி, ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேணும் சொல்லி நீங்க ஆசைப்படுங்க. நியாயம் தான் என்ன, அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? அப்படியான பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஜனதா ஸ்டீல் சொன்னாலே நியாயமான பொருட்களை, அதாவது நியாயமான விலையில் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நம்பிக்கைக்குரிய ஒரு பிராண்டாக இருக்கிறது ஜனதா ஸ்டீல்ஸ். கடத்தொழிற்சாலை உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே கூரையின் கீழ் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போதே நீங்கள் ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறதா? அடிக்கடி தலைவலி காய்ச்சல் வருது போனீங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், மெல்டோல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் அப்படியே பறந்து போயிடும், இப்படி புறா மாதிரி பறந்து போயிடும். சரி, அப்படி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எப்போதுமே வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். எப்போதுமே உங்களுக்கு மெல்டோல் ஒன்று கையில் இருக்கட்டும், சரிதானே? சரி, நான் கேட்ட தலைப்பையும் ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு முக்கியமான செய்திகள் இருக்குது, அந்த பக்கம் நான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் ரொம்ப காலமாக திட்டம் போட்ட விஷயம் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது, நீங்களாகவும் சரி குடும்பமாகவும் சரி ஒரு விஷயம் திட்டம் போட்டுருக்கிறீங்க, ஒரு பிளான் பண்ணியிருக்கிறீங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும், பண்ணாம பண்ணா இப்படித்தான், ஆனால் பிளான் பண்ணிக்கொண்டே இருந்தா பத்தாது, பண்ணணும் என்ன? சரி, அப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கிறோம். சரி, எல்லோரும் உலகமே பேசுகின்ற ஒருபடி இருந்தாலும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 சூடுபிடித்திருக்கிறது. நேற்றைய போட்டி எல்லோருடைய பார்வையும் திருப்பி இருந்த போட்டியாக மாறுகிறது. அதுவும் பிரேசில் விளையாடுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், உலகமே அங்கதான் பார்த்து கொண்டிருக்கும். சரியா, நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டும் பிரேசில் மிக சிறப்பான 2 அடித்து வெற்றி வாகையை சூடிதானால் ஜப்பானும் தங்களை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறது. நேற்று நாளில் 1 அடித்தது என்ற போதும் 2-1 கணக்கில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் பிரேசில் கொஞ்சம் பயந்துருந்தாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம தெக்கு முக்காடினா. காரணம் பாத்தீங்கன்னா, காஷ்மீரோ 56 ஒரு கோல்லை அடித்திருந்தால், அதுக்கு முன்னதாகவே கைஷு ஷானோ 29 ஜப்பான் அணி சார்பாக ஒரு கோல் எடுத்திருந்தார்கள். ஆஹா, பிரேசில் தடுமாறி விட்டாங்க, ஆஹா முதல் கோல் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கேப்ரியலும் 2 கோலை எடுத்திருந்தார். மொத்தமாக பிரேசிலின் சார்பாக 2 90 பிளஸ் 5 பாத்தீங்கன்னா 2 கோல் பெறப்பட்டது. மொத்தமாக 2-1 என்ற கணக்கில் நேற்றைய போட்டியில் பிரேசில் வெற்றி பெற்றது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருந்தது. இன்றைய நாளில் 2 போட்டிகள் நடைபெற்றது. அதே போல பாத்தீங்கன்னா நெதர்லாந்து மொராக்கோ அணிகள் பண போட்டி போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொடுத்தது. இப்போதுதான் நெதர்லாந்து ஒரு கோலை பெற்றிருக்கிறது. நான் சொல்லும் அந்த நேரத்திலே ஒரு கோல் பெறப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஜெர்மனி பழகுவே அணிக்கான போட்டிகள் 1-1 என்ற கணக்கில் இருக்கிறது. இப்போது நடைபெற்றுக் கொண்டு 89 போய் கொண்டிருக்கிறது. நெதர்லாந்து மற்றும் மொராக்கோ அணிகளுக்கான போட்டி நடைபெற்றுக் கொடுத்து மிகவும் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. இப்போதுதான் காஜி மிக சிறப்பான ஒரு கோலினை 72 பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்பொழுது நெதர்லாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வைக்கிறது. பற்றிய ஸ்கோர் பிரிவுகளையும் நான் உங்களோடு பார்க்கிறது கொள்கிறேன். சரி, போனேஷன் வானிலை எப்படி இருக்கிறது, மழை வருமா வராதா? நிச்சயமாக நான் சொல்றேன், கூட எடுத்து போகணுமா போக கூடாதா சொல்றேன். நாட்டில் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கிறாங்க. வளிமண்டல திணைக்களத்தில் விடுத்துள்ள அறிக்கையின் படி பாத்தீங்கன்னா, மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் உருளியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை வரக்கூடும் என சொல்லப்பட்டுகிறது. சில இடங்களில் பாத்தீங்கன்னா 50 அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டுகிறது. அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டுகிறது. இதே விஷயத்தையும் இப்படி இருக்க, மேல் சபரகமுக மத்திய தென்வட மத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது பாத்தீங்கன்னா மணிக்கு 40-50 வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லப்பட்டுகிறது. ஆக இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து மிக அவதானமாக இருங்கள். சரி, இப்படிதானே இனிமொரு விஷயம் இருக்கிறது. நான் இப்படியான அதிகாரி, எனக்கு நீங்கள் பணம் தாங்க, உங்களை நான் இந்த பிரச்சனைலாம் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் உயர் அதிகாரியா சிபிசிஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நான் யாருக்கும் தெரியாது, சிபிசிஐடி தானே, அப்போ எனக்கு நீங்கள் பணம் தாங்க, லஞ்சம் தாங்க, நான் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் ஷேப் பண்ணிவிட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லோயர், உங்களுக்கு எந்த பிரச்சனை தான் பார்த்துக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி காசு தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது. இப்போல்லாம் அந்த டின் நம்பர் விஷயம் எல்லாம் போய் கொண்டிருக்கு தானே. அப்போ வரி சம்பந்தமான விஷயங்களில் மக்களுக்கு நிறைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறது. இதில் உண்மைதானே, இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா
வருமான வரி திணைக்கள அதிகாரி என்று சொல்லி போலியாக நடித்து நிதி மோசடி ஈடுபட்ட ஒருவர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் பாத்தீங்கன்னா 50 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் கொழும்பு கம்பெனி தெரு காவல் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாடு அடிப்படையில் தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது கல்கமுவையில் வைத்துதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கொடுத்த நபர் பாத்தீங்கன்னா வரி திணைக்களத்தின் அதிகாரி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அறிவுப்படுத்திக் கொண்டு வரி வருமானம் செலுத்துகின்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு தொலைபேசி மூலமா பேசுறது. என்ன மாதிரி வரி எல்லாம் செலுத்திட்டீங்களா, இவ்வளவு காலமா இருக்குது வரி செலுத்தாம இருக்கிறீங்க, இது நீங்க பத்தாதே போதாதே அப்படின்னு கொஞ்சம் மிரட்டி போட்டு தன்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு சரி நான் சேவ் பண்றேன், என்னோட அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சொல்லிவிடுறது. இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொடுக்குறது. அதுக்கு பிறகு இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு தான் பாத்திருக்காங்க, ஆஹா நீ அவன் தானே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இவர் ஏற்கனவே இது போன்ற நிதி மோசடிகள் சம்பவங்களில் இவர் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயமும் இப்பொழுதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே இவர் இந்த விளையாட்டு காட்டியிருக்கிறார், மீண்டும் இந்த விளையாட்டை காட்டி மாட்டிக்கொண்டார். பாருங்களேன்.

0: சகலகலா வல்லவன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் இசைஞானியின் இசையில் பாடல் தான் வந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் அத்தனையுமே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான். அதில் மாற்ற கருத்து கிடையாது, எனக்கு தெரியும் தானே, எங்கள் நேர்கள் பத்தி எனக்கு தெரியாதா? சரி, ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்டு கேள்வி ஏதாவது, நீங்கள் ரொம்ப காலமா ஒரு பிளான் போட்டுக் கொண்டிருக்கிறீங்க, நான் பிளான் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது, வார வருஷம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஆகிட்டு ஆனால் செய்யல, போன வருஷமே செய்து முடிக்கலாம் சொல்லி யோசிப்பீங்க, ஆனால் இந்த வருஷம் ஆகிட்டு செய்து முடிக்கல. எப்படி பார்த்தாலும் செய்து முடிக்காமல் போய் கொண்டிருக்கிற வேலைகள் திட்டங்கள் என்னச்சதான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. பதில இருந்து யமுனா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வீடு வாங்க வேண்டும் சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிறாங்க. காரணம் அந்த பிளான் வந்து தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கும், காரணம் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்குது. படிப்பு செலவுகள் விஷயங்கள் காரணமாக பிள்ளைகள் காரணம் பிள்ளைகளுக்காக தான் வீடும் நாங்கள் வாங்குறதுக்கு முயற்சி செய்தோம், ஆனாலும் இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு வீடு வாங்குற பிளான் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கள்ளத்துறை கிரியல ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க, குடும்ப சகிதம் கொரோனாவுக்கு முன்னதாகவே குடும்பம் எல்லாம் ஒன்று செய்து திருவோணமலை கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம், பிளான் போட்டாங்களாம், ஆனால் அந்த பிளான் இன்னும் செய்து முடிக்காம போயிட்டு, அதாவது குடும்ப சகிதம் எல்லாமே பேர பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து போகணும்னு சொல்லி யோசிச்சாங்களாம், ஆனால் அந்த பிளான் போடுறாங்களாம் சரியா செய்து முடிக்கவில்லையே, முடிக்க முடியவில்லையே என்ற ஒரு கவலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதே போல ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம், பத்தல் இருந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்துக்கிறது போனுச்சுன்னா என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, தாங்கள் சொல்ற விஷயம்னா ஒரு கடை ஒன்று போறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம், அது நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பிளான் பண்ணி கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 5 வருட பிளான் என்ன, அதனால இது ஏதோ ஒன்று தடைப்பட்டு கொண்டே போய்கிட்டு பிளான் செய்து முடிக்க முடியாமல் போய்கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளான் பண்ணுங்க, சரியா சரியா பிளான் பண்ணுங்க, செய்து முடிக்கலாம். சரிதானே? அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு வீடு ஒன்று கட்டணும்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு நிறைய நாள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது சொல்லிக்கொண்டு இக்கலாஸிலிருந்து எட்டையனுடைய இக்கலாஸிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டேன். கஜா தான் அந்த கமெண்ட்ஸ்னே பதிவிட்டுருக்கிறது. ஓகே, சரி, ஓகே கஜா, தொடர்ந்து கேளுங்க. சரியா, இந்த இக்கலாஸ்லேருந்து அந்த பாடல் நிர்மித்தாங்கன்னு சொல்லிக்கொண்டு மருமகள் ரித்திக்ஷாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம் போனேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக் வழியாக எங்களோட ஆரம்பம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராமது போல இனிமையான காலை பொழுது வணக்கம். யுவராணி வந்திருக்கிறாங்க. யுவராணி எப்படி இருக்கு? யுவராணி எங்களுக்கு பழம் தான் ஞாபகம் வருதுன்னே பாகுபலி. சரி, ஹாய் அண்ணா, இனிமையான காலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஹட்டர் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எழுந்திருக்கிறார். அதே போல நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்க, கிண்ணியா மஃப்ரூக் நகர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எழுந்திருக்கிறார். கொழும்பு 14 மும்தாஜ் பேக்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியின் பாடல்கள் எல்லாம் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் அண்ணா. மேனகை பண்டாரவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு, பண்டாரவலை எல்லையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறாங்க. அதுபோல சந்திரிகா வந்திருக்கிறாங்க, அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, பொகந்தலாவிலிருந்து ரேகான்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பகிர்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, இனிமையான வணக்கம் சோதனை, எப்படி இருக்கிறீங்க? ஆரம்பி இதய ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களோட ஸ்டீவன் வந்திருக்கிறார். அன்பு கலந்த காலை பொழுது வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? பரவானந்தன் வசீகரன் கிழவட்டன் பெரிவு ஹட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? பங்குடாவிலிருந்து சுதாகர் மேகரா, மகள் அக்ஷிகா, பார்விகா, ஷர்வின், அம்மா காளிபுத்து அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள், ரொம்ப சத்தமாக நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல ஷகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. வணக்கம் வசந்தம் எஃப்எம் சூப்பர் ராஜ் சொல்லுங்க, ராஜ் ரொம்ப நன்றி. அன்பு வணக்கம் புவனேஷன்னா, அப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். குறிஞ்சங்கண்டிலிருந்து அசூர்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். நூர்ஜஹான், அசூர்தின், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாஷாத், ரீனா குட்டிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ராஜு பாய் வந்திருக்காரு. ராஜு பாய் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். குட் மார்னிங் நான் சொல்லிக்கொண்டே நாஷிக் நலீம் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன். அதே போல அகிலானா தபிர்ஷா வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.
1: தொண்டையில தான் நினைச்சி

0: கூடிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் வந்து கொண்டிருக்கிறார் நடிகை சீதா. இசைஞானி சிகில் வருகிறது பாடல் ஆன்பாவும் திரைப்படத்துக்காக. கே சித்ரமா மற்றும் மலேசியா வாசுதேவன் ஐயா பாடிய பாடல்.
1: குயிலே குயிலே

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 38.
1: காலை இப்பொழுது உற்சாகம் வடக்க வசனம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அதாவது ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்யும்போது லாபமான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நியாயமான பொருட்கள், நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ளும். காரணம், ஒரே கூறியங்கள் நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது நீங்களுக்கு போக்குவரத்து செலவு என்பது மிக குறைவாக இருக்க போகிறது. அதே போல தெரிவுகள் அதிகமாக இருக்கு. அங்கே களஞ்சிய சாலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பொருட்கள் அங்கே களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நீங்கள் தெரிவு செய்து எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல பார்த்தீங்கன்னா கடத்தொழில் சாலை பக்கங்கள் இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், மற்றும் பைப்புகளாக இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அத்தனை நன்மைகள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றோம். தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. மெல்டோன் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோன் எடுத்து கொடுங்கன்னு தலைவலி காய்ச்சலாம் பறந்து போயிடும் சொந்தங்களே. ஆக மெல்டோல் தான் உங்களுக்கு தலைவலி காய்ச்சலை இல்லாமல் செய்ய போகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் போகும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மெல்டோல கையில் வச்சுக்கொள்ளுங்க தான் சொல்கிறேன். காரணம், தலைவலி காய்ச்சல் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாதானே, வந்தவரை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமால் சொந்தங்கள். சரி, நான் கேட்டு தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ரொம்ப காலமாக போட்டு வச்சிருந்த பிளான் ஆனால் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அப்படி என்ன பிளான் நீங்கள் போட்டீங்க, அது தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தான் கேள்வியாக கேட்டிருக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் செய்திகள் இருக்கிறது. காசாவில் தெற்கு மற்றும் மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 சிறுவர்கள் உட்பட 8 பேர், குறைந்தது 8 பேர் உயிர்ந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. மேலும் 20க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் அவசர சேவை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா அல் அக்ஷா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி, உங்களுக்கு தெரியும், ட்ரோன் தாக்குதல் மூலமாகத்தான் இந்த குடிமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் 8 வயது சிறுமி உட்பட மொத்தமாக 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதுடன் கான் ஜூனிஸ் பகுதியில் கூடாரம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மேலும் அல் மாவாஷி பகுதி நடத்தப்பட்ட தாக்குதலில் 23 வயதான இளம் பெண் மற்றும் அவரது 1 வயது மகள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேரம் காழாமா நகரில் வடமேற்கு பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதல் 31 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் அச்சரிக்கை அஞ்சப்படுவதாக சொல்லப்படுது. காரணம் பாருங்கள், இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக எந்தெந்த இடங்களில் விழப்போம் சரியா, பொதுமக்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஆக பொதுமக்களின் உயிர்கள் இங்கே பரிதாபமாக சென்று கொண்டிருக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது நூற்றாகும். வணக்கம், வசனம் சந்தோஷமாக இருக்கின்ற இடைக்கால பாடல்கள் அப்படிங்கிற நாள் முழுவதுமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நேரத்தை பார்க்கலாம். நேரவே பொது 9 மணி.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகிகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நாளை முதல் அமல்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்த கொள்கையின் பிரகாரம் இம்முறை பேருந்து கட்டணம் திருத்தப்பட வேண்டிய விதம் குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பாக இதுவரை பேருந்து சங்கங்களுடன் அவர்கள் எந்த ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொள்ளவில்லை என பேருந்து சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. எவ்வாறாயினும் இம்முறை பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள சிந்து ரேஞ்சர்ஸ் துணை ராணுவ தலைமையகத்தின் மீது கடந்த 27ஆம் தேதி நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். தெஹ்ரிக் இ தலிபான் பயங்கரவாத அமைப்பின் பிரிவான ஜமாத் உல் அஹ்ரார் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக 6 பயங்கரவாதிகளை கொலை செய்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பயங்கரவாதிகள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள பாகிஸ்தான் ராணுவம் நேற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் முக்கிய தளபதி உட்பட 29 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகிகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய

இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. நிமிர்ந்த நடை.

காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல பாடல்கள் போய் கொண்டிருக்கிறது இல்லையா, பழைய நினைவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக பழைய நினைவோடு வீட்டில் உட்காந்து யோசிச்சு கொண்டிருக்கிறதுல வேலைக்கு போங்க. இன்னும் 9 மணிக்கு வேலை கிடைக்க சில கம்பெனிஸ் அப்படிதான் ஆஃப் டே போட்டு போவாங்க சில பேர். நேற்று லீவு தானே, இவெல்லாம் விஷயம் இருக்கும்போது நான் கேட்டு தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கறது கொடுங்க. நிறைய நாள் பிளான் போட்டிருப்பீங்க ஒரு விஷயத்துக்காக, ஆனால் அந்த பிளான் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. என்ன நாங்கள் போற திட்டமெல்லாம் இப்படி போகுது, அதிகமாக நண்பர்கள் சேர்ந்து போற ட்ரிப் பிளான் மாதிரி ஒவ்வொரு ட்ரிப் போட்டாலும் தள்ளி போய்கொண்டிருக்கும். நான் முதல் சொன்னது போல குழு ஒன்று குரூப் ஒன்று ஆரம்பிப்போம். நாங்களும் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம் குரூப், ட்ரிப் போடுறதுக்கு இந்த குரூப் ஆரம்பிச்சு அதில் ட்ரிப்பை தவிர மற்ற எல்லாம் கரைச்சி போடுவாங்க. அப்படியான குழுக்கள் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒருத்தர் அட்மின் இருப்பார், இருந்த உடனே ஒருத்தர் வருவார், வந்து ட்ரிப்பை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் ஒரு 10 கமெண்ட்ஸ் வரும், ஆமாம் அப்படி போகும் இப்படி போகும் அங்கே போ இங்கே போ, லொக்கேஷன் தேடுறதுலே ஒரு கதை மாறிடும், அதுக்கப்புறம் வேறு கதையாக போயிடும். இப்படியான ட்ரிப்புகளும் அதிகமாகிருது. இதான் வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் ட்ரிப் போகிறது சரிதானே. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள், நீங்கள் வீடு கட்டுற பிளானாக இருக்கலாம், ஏதாவது கோர்ஸ் செய்கிற பிளானாக இருக்கலாம், நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பீங்க. ஆனால் வருடங்கள் தாண்டியும் அது தள்ளி போய் கொண்டிருக்கும். அது மாதிரியான திட்டங்கள் என்னென்னு சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கிறோம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0311 775 0013 அது 0311 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

அரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

காலை பொழுது நொற்றாகும். வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். விளையாட்டு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதே போல இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் அதிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்ட தலைப்பை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறது, அதாவது நீங்கள் போட்டிருக்கிற பிளான், அடுத்தடுத்து போட்டிருக்கிற பிளான் எல்லாம் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு விஷயம். நீங்க நிறைய பிளான் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த பிளான் பாத்தீங்கன்னா, திட்டம் பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படி என்ன பிளான் போட்டீங்க, ஏன் தள்ளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு விஷயத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஜெர்மனியில் வடக்கு பகுதியில் இருக்கின்ற ஸ்டாட்டோ அப்படின்ற நகரில் பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 5 பேர் உயிரிழந்த சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. மேலும் பலர் காயமடைந்து பாத்தீங்கன்னா போலீஸ் காயமடைந்ததாகவும் போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா அதுக்கான சந்தேக நபர் ஒருவரும் அவருக்கு உதவியாக இருந்த ஒருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க போலீசார். ஆனால் இருந்தபோதும் இந்த பகுதியில் செல்வதை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காரணம், மனநல குறைவான இளைஞர் தான் இந்த விஷயத்தை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இது ஜெர்மனி ஹாம்பாக் நகரில் மேற்கே அமைந்திருக்கிற ஸ்டாட்டோ நகரில் சுமார் 50,000 பேர் வசித்து வருகிறார்கள். இது அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது ஜெர்மனியின் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறது. அமெரிக்காவோடு ஒப்பிடும்போது ஜெர்மனியின் சட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதே போல 25 துப்பாக்கி உரிமம் பெற மனநல பரிசோதனையில் தேர்ச்சி பெறுவது போன்ற பல விஷயங்கள் அங்கே இருக்கிறது. இருந்த போதும் இப்படியான விஷயங்கள் நடந்து கொடுக்கிறது. 2023 ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஹம்பாக் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் யோகாவின் சாட்சிகள் மத அமைப்பின் முன்னாள் உறுப்பு ஒருவர் பாத்தீங்கன்னா உறுப்பினர் வந்து ஒருவர் அந்த அமைப்பை சேர்ந்த 6 பேரை சுட்டுக் கொண்டிருந்தார். பின்னர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். ஆக இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது 2023 ஆண்டு நடைபெற்றது. இப்போது மீண்டும் அது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பது இங்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்று தெரியாத போது பல விஷயங்கள் செய்வார்கள். நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனால் துப்பாக்கி கை இருக்கும்போது துப்பாக்கியை வைத்து மற்றவர்களை சுட்டு தாக்கி விடுவார்கள். அது இன்று அல்ல, இது தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக தயவு செய்து இந்த விஷயங்களை கட்டாயம் அரசாங்கம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. காரணம், கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் இல்லையா. துப்பாக்கி வைத்திருப்பதற்கான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் போதுதான் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவரும். சரி, இந்தியா அணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி எழுப்பி கொடுக்க, சோசியல் மீடியா பக்கம் போனா இது என்னடாப்பா இந்தியா அணி இப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க, ஐபிஎல்ல பிராக்டிஸ் எடுத்தாங்க, வேர்ல்ட் கப் தூக்கினாங்க, இருந்த போதும் இப்படியா செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கப்படுகிறது. ஒரு பக்கம் பங்களாதேஷ் ஜிம்பாபே அணிகளான போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜிம்பாபே அணியை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் அணியை. என்ன செய்வதன் சரியா, பங்களாதேஷ் அணியும் திட்டாடி கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் அணி முதலமைச்சருக்காக 140 ஓட்டுகள், ஜிம்பாபே முதலமைச்சருக்காக 410 ஓட்டுகள். இப்போ பங்களாதேஷ் அணி முதலமைச்சர் துடுப்படுத்த அடைகிறது. இப்பொழுது 40 ஓட்டுகளை பெற்றுக்கிறது, ஒரு விக்கெட் எழுது. சரி, பார்க்கலாம் இரண்டாம் ஆட்டம் முடிவடைந்திருக்கிறது. அதே போல நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கான போட்டிகள், நியூசிலாந்து அணி 160 ஓட்டுகளால் வெற்றி வாங்கி சொல்லியிருக்கிறது. 3 டெஸ்ட் போட்டிகளும் மிக முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆகிய இது மிக விருப்பான போட்டியாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து ஒரு போட்டியும் நியூசிலாந்து ஒரு போட்டியும் வென்றிருந்தது. 3வது இறுதியான டெஸ்ட் போட்டியாகத்தான் இந்த டெஸ்ட் போட்டி பார்க்கப்பட்டது. இந்த டெஸ்ட் போட்டியில் இப்பொழுது நியூசிலாந்து அணி 160 ஓட்டுகளால் வெற்றி பெற்று இப்பொழுது தொடரை கைப்பற்றி இருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயம். சரி, நான் முன்னதாக சொன்னது போல இந்திய அணியின் மோசமான துடுப்பாட்ட பருதி இப்பொழுது அயர்லாந்து அணியின் வெற்றி இலக்கை அடைவதற்கு இலகுவாக இருக்கிறது. தொடர்ந்த தோல்வி, 2 தோல்விகள் பெற்றுவிட்டது இந்திய அணி. இப்பொழுது பலம் பொருந்தி இந்திய அணி என்று சொல்லக்கூடிய இந்திய அணிக்கு இப்படி ஒரு தோல்வியான சொல்லி எல்லோரும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல் போட்டிக்கு தோல்வி அடைந்தது இந்திய அணி. 2வது T20 போட்டியிலும் பாத்தீங்கன்னா இப்பொழுது அயர்லாந்து அணி 1 ஓட்டத்தால் வெற்றி வாகை சூடியது. அயர்லாந்து அணி 154 ஓட்டுகள், பதிலுக்கு திருப்பத்தி ஆடிய இந்திய அணி 153 ஓட்டுகளை பெற்றது. அப்ப சோலி முடிஞ்சது. 2 போட்டிகள் 2-0 என்ற கணக்கில் இப்பொழுது அயர்லாந்திடம் தோல்வி அடைந்திருக்கிறது இந்திய அணி. பலம் பொருந்திய வீரர்கள் எல்லாம் இருந்த போதும் தோல்வி அடைந்துதான் இந்திய அணியின் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக பார்க்கப்படுது. 28ஆம் தேதி நடைபெற்ற போட்டி. இந்த போட்டியில் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், காரணம் இந்த போட்டியில் விளையாண்ட வீரர்கள் அப்படியான வீரர்கள். ஆக இப்படியான வீரர்களை வைத்துக் கொண்டு எப்படி இந்திய அணி தோல்வி அடைந்தது. சஞ்சீவ் சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஸ்ரேயாஸ் ஐயர், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், சிவம் டூபே, அப்படியான வீரர்கள். அதே போல பிரின்ஸ் யாதவ், அர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா போன்ற வீரர்கள் அணிக்குழாத்தில் இருக்கும் போது இப்படியான தோல்வி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது.

0: ஆங்குயிலே பூங்குயிலே கரகாட்டன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது நோட்சாகம் வணக்கம் வசந்தம். சுயாதீன ஊரக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் திட்டம். இது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் செயல்படுகிறது. இரண்டாவது கட்டமாகத்தான் இப்பொழுது இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐடிஎன் வசந்தம் டிவி லக்காண்ட வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இது. மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த டேக்கியா வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கருத்தரங்கு அடிப்படையிலும் அதே போல நாடக வடிவிலும் இது மக்கள் மத்தியிலும் அதே போல மாணவர்கள் மத்தியிலும் மிக முக்கியமாக அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வேலை திட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அதே போல ஒரு விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு தரமான கம்பிகளை பயன்படுத்தி ஒரு வீடு கட்ட வேண்டும். இந்த வீடு பரம்பரைக்கு உழைக்க வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறேன் சொன்னா நிச்சயமாக அப்படி உழைக்க வேண்டும் என்ற வீடு கட்டும் போது நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். உங்களுக்கு அது எப்போதுமே உறுதியாக இருக்கும். அந்த வீடு கட்டிடம் எதுவாக இருந்தாலும் பரம்பரையே உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்தீர்கள் என்று சொன்னால் அதே போன்று அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆட்டோ பார்க்கல ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லதுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை பணம் கெடுத்த தன்னுடைய கணவருக்கு இந்தியா போகலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க. இப்போ கணவர் கேட்டாரா இந்தியா போகுமா இல்லை வீடு கட்டுவோம்னு சொல்லி ஓகே வீடு கட்டும் பிறகு நாங்கள் காசு கிடைக்கும் தானே நாங்கள் இந்தியா போகலாம்னு சொல்லி பிளான் போட்டாங்களா. ஆனால் போனே சொன்னா இன்னும் நாங்கள் போகவில்லை போறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் போன பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிளான் தள்ளிக்கொண்டே இப்போ தள்ளிப்பட்டு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் இல்லையா? அன்பு கலந்த வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்க சொல்லி கொண்டு எங்களோட தேவனேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கும் ஒரு பெரிய பிளான் இருந்தா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற வீட்டில் வந்து ஒரு கார் பார்க் ஒன்று மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. காரணம் அவங்களுடைய வாகனம் திருவிழா எல்லாம் நனையிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இதை செய்வோம்னு ரொம்ப நாள் பிளான் போடுன்னு இருக்கலாம். ஆனால் செய்து முடிந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தாங்க. என்ன செய்வது இல்லையா? அன்பு கடந்த வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீங்க? ரஞ்சனி கொஸ்லந்திருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்து இருக்கிறாங்க. பலாகோடிலிருந்து அவனாசி வைந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்துள்ள எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் பாலசுப்ரமணியம், அப்படி இருக்கிறீங்க? அன்பு கலந்த வணக்கம் செவ்வாய் ராங்கல் தரும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பங்குடாவளியிலிருந்து சுதாகர் மேகலா, மகள் அக்ஷியா, பார்வீன், ஷர்வீன், அம்மா காளிமுத்து அனைவரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வணக்கம் போனேஷ், அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நல்லா இருக்கீங்களா? பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கு. பத்துள்ளது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் பிக்னிக் வெளிநாடு போகிறதாக இருந்தேன். தற்போது போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இங்கே வர்றாங்க இருக்கிறார்கள். அது காரணமாக எல்லாம் போக முடியவில்லை. பார்த்தீங்களா? நீங்கள் போகிறது பிளான் போடுமோ அங்கே இங்கே வந்துட்டாங்க. அப்படிதான் செய்யறது. அதான் நீங்கள் கேள்வியாக கேட்கணும், ஏன் இப்படி செய்யறீங்க, நான் வரதானே இருந்தேன்னு சொல்லி நீங்கள் கேள்வியாக கேளுங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய பகவந்தலாவிலிருந்து சாம்பியன் துஷி வந்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். மீபிடி கந்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய பிரசாந்த். அன்பு கலந்த வணக்கம் என்று பார்த்துருக்கேன். வணக்கம் பிரசாந்த், எப்படி இருக்கிறீங்க? அன்பு புனேஷன், எப்படி இருக்கிறீங்க? காலை பொழுது வணக்கம். பாடலாம் சூப்பரோ சூப்பர், எங்களையும் எடுத்துக் கொடுங்கள். சாந்தன் சொல்லக்கூடிய புத்தம் புது காலை பாடல் தர முடியுமா? புத்தம்போது காலை நல்ல பாடல் தான் பார்ப்போம். அன்பு கலந்த வணக்கம் பண்டாரவளையிலிருந்து எங்களோடு பிரகாசம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் முழுவதுமாக நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்தோட்டத்தோடு எழுதியிருக்கின்றோம் பாடல் தாங்க சொல்லி கிணிக்கத்தன கடவர கண்ணா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஓகே, கண்ணா பாடல் வருகிறது. குடும்ப உறவுகளுக்காக பாடல் தாங்கள் கொடுக்கலை டேட்டன் வசந்தம் சொந்த அனைவருக்கும் பாடல் தாங்க சொல்லி முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறார். வணக்கம் நிகழ்ச்சியோடு பொதுவில் ஜமல்தீன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். பேர்வலிருந்து சமர் மாதிரிலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்பதாகவும் சொல்லியிருக்கார். தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார்.
1: மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல ஒரு வீடு, உறுதியான வீடு கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டியது மெல்வாக்கி வெஷ்டி கம்பிகள். மெல்வாக்கி வெஷ்டி கம்பிகளை வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே அது உறுதியாக இருக்க போகிறது, மாற்று கருத்தை கிடையாது. ஆக நீங்கள் மெல்வாக்கி வெஷ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, ஜனதா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு தேவையான கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டித உபகரணங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜனதா ஸ்டீல் செல்லுங்க. அங்கே போனா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். சொந்தங்களே மறந்துடாதீங்க, ஜனதா ஸ்டீல் செல்லுங்க. உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை, ஒரு மெல்டோலன் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். எப்படியும் பறந்து போயிடும். சரி, இப்படியா இருக்கும்போது நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் போட்ட திட்டங்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது சொல்லி. சரி, அதாவது நீங்கள் திட்டங்களை வகுக்கும் போது சரியான முறையில் வகுக்க வேண்டும், அதுக்கு கால ஒரு எல்லையை வகுக்க வேண்டும். அதே போல அது செய்ய முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் முதலில் யூகிக்க வேண்டும். சரி, அந்த திட்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் செயல்பட வேண்டும். இவைகள்லாம் செய்தால் மாத்திரமே அந்த திட்டங்களை நாங்கள் சரியாக அது நடத்த முடியும். இல்லை என்று சொன்னால் திட்டங்களை போட்டு போட்டு நாங்கள் வருட கணக்காக மாத கணக்காக தள்ளி போட்டு கொண்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ திட்டங்களை வகுக்கும் போது அது முடியுமா, அல்லது அதை செய்து முடிக்க எவ்வளவு காலம் எடுக்கும், அல்லது அதை செய்து முடிக்க எவ்வளவு செலவாகும் போன்ற விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் சொன்னால் அந்த திட்டங்கள் சரியாக செய்து முடிக்க முடியும். ஆனால் சரி போகிற திட்டம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது இல்லையா, சூழல் எல்லாமே சரியாக அமைய வேண்டுமாதான் நிதர்சனம். அப்படியா இருக்கும்போது இந்த விஷயங்கள் நாங்கள் கேட்ட அந்த கேள்வி கேட்போம். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள், அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கழகத்தில் டிஜே நந்தகுமார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: நன்றி பெவனிஸ். நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10 மணி. வணக்கம் வசந்தம்.
1: விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இப்பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையே எதிர்வரும் நாட்களில் கட்டாரில் எந்த சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானிய குழு ஒன்று டோவாவுக்கு செல்லவுள்ள போதிலும் அவர்கள் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதே இந்த குழுவினர் மேற்கொள்ளும் பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கட்டாரில் அமெரிக்க பிரதிநிதிகள் மேற்கொள்ளும் விஷயத்திற்கும் ஈரானிய குழுவின் பயணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஈரான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது.
0: அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது கொண்டு வரும் செவ்வாய் ராகம் நிகழ்ச்சியோடு. நேரம் 10:08. இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் உங்களோடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான காலை நேரம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமால் கண்ட பேரில் குரியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டீங்களே என்ன?
1: ஆமா, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆரம்பத்திலே வந்துட்டேன், அதோட உங்களோட நீண்ட நாளுக்கு பிறகு உங்களோட பேசுறேன், அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கின்றது,
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் என்ன பண்றீங்க வேலையா வீட்டுல?
1: இன்னைக்கு கொஞ்சம் சுகம் இல்லைன்னா மருந்தெல்லாம் எடுத்துட்டு ரெஸ்டா வீட்டுல இருக்கிறேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டேன்.
0: சிவா ராகம் கேளுங்க, எல்லாமே ஓடிடும். என்ன?
1: எல்லாம் ஓடிடும், பறந்து ஓடிடும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொத்துக்கடை ஈரன், வத்தலை ஐயா கண்ணு, தலைவர்கலை கிருஷ்ணபக்தன், நீர் கொழும்பு சாம்குமார், பதிலே ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரம், தஜ்ஜகா, அருள்மொழி, பிசலிஸ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்மம்பட்டியா, ராசையா, வெடிமட செல்வராம், இவர்களுக்காக கேட்போமே.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி
0: நன்றி. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-775-001 அல்லது 0112-775-111

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேகம். நேரம் 10:19. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: விலங்குல தொடர்ந்து நிமல் குமார் பேசுறேன்.
0: நிமல் குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் நிமல். என்ன பண்றீங்க?
1: நான் இன்னைக்கு வீட்டுல.
0: ஓ, வேலைக்கு போகலையோ?
1: இன்னைக்கு வேலைக்கு போகல. மழை தானே?
0: அதுதான். என்ன மழை சுட்டு போறது இல்ல என்ன?
1: கண்ணன்தொட்டையில இருக்கும் தமிந்தா ராமச்சந்திரன் ஆகியோருக்காக சில படங்கள் தாங்க.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இன்னொரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: பாடலுக்கேற்பதுக்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கல்வியின் கேஸ்மீன், அதை போன்று அக்கறை பார்த்த கொண்டல் நிசார், பாண்டிருப்பு கமலன், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார் பாண்டிருப்பை சேர்ந்த முருகையா ஆகியோருக்காகவும், இந்த நேரத்திலே வசந்தங்கடு வடிக ரிஸ்வான் ஐக்ரம் மற்றும் உங்களுக்காகவும் கேட்போம். ஆனால் உங்களிடம் ஒரு சிறப்பு நிகழ்வொன்றிருக்கின்றது. சிறப்பு அம்சம்
0: என்னது?
2: எந்த அறிவிப்பாளரும் இரண்டு பேரை எடுக்க மாட்டார்கள். நீங்கள் இரண்டு பேர் அல்லது மூன்று பேரை கூட ஒரு பாடலுக்கு இணைத்துக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு நான் வேறையா பாராட்டொன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி. நன்றி.

0: நேரம் 10:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஒரு அழைப்பில் சிக்கல். இன்னொரு நேர் வணக்கம்.
1: அன்பான அறிபாகி இனிய காலை வணக்கம். நந்தகுமார் சார்
0: நன்றி. வணக்கம். யார் இது?
1: நான் கிண்ணியா மகரூப் நகர் நகர்.
0: மகரூப் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கு. நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க. என்ன காரணம்?
1: வசந்த எஃப்எம் பாடல் கேட்டாலே சந்தோஷம் தான் வரும்.
0: அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு வேலையா? இல்ல
1: இல்ல வேலையா இன்னைக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அருமையான பாடல்கள் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: வேறதுல புதிய பாலமனை முகமது அரியருக்காகவும் மற்றும் எஜல் நஜிமுதீன், சாய்ந்தவாடு நூர்தீன் மற்றும் மரதமனை அப்துல் நாசருக்காகவும் பாடலை கேட்போம்.
0: சரிங்க. நன்றி.
1: நன்றி.

0: அறிந்த அபுல், அபுல் எங்கதான் போயிட்டாரு? அபுல் ஹசன் எங்க?
1: அபுல் ஹசன் எங்க?
0: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு? அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
1: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
0: நல்லா இருக்குல்ல?
2: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
0: மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை
3: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10:46. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது?
2: ராசிக் பேசுறது.
1: ராசிக், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீ எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ராசிக். ருவன்வெளியில எப்படி இருக்கு? மழையா வெயிலா?
2: இப்பதான் மழை பெஞ்சி முடிஞ்சிச்சு.
1: அப்புறம் இந்த மழை தொடங்கிட்டு என்ன வசந்தத்தின்?
2: ஆமா ஆமா.
1: சரி ராசிக் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
2: வசந்த குடும்பத்தானே அனைவருக்கும்.
1: சரி, நன்றி.
2: நன்றி சார்.
1: சரி, இன்னொரு நேருக்கிறவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: உமாச்சந்திரன்.
1: உமாச்சந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன் தம்பி. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
3: நல்லபடியா போகுது. அருமையா இருக்கு, வாழ்த்துக்க சுகமாகும்.
1: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
3: உங்களுக்காகவும் எனக்காகவும் நிகழ்வுக்காக போனா.
1: சரிங்க, நன்றி.
3: நன்றி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2023 இலக்கம் 9 என்ற ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு அமைய அரசு ஊழியர்களுக்கு சொத்து விபரங்களை முன்வைப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்றைய தினத்திற்குள் தமது சொத்து விபரங்களை முன்வைக்க தவறும் அரசு ஊழியர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறித்த ஆணைக்குழு அனைத்து அரசு நிறுவன பிரதானிகளுக்கும் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஒரே நேரத்தில் பெருமளவிலானோர் இணைய வழியூடாக லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் இணையதளத்திற்குள் பிரவேசிக்க முற்படுவதனால் இணையதளத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்றைய தினத்திற்குள் தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போகும் நபர்களுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நாளை முதல் நீக்கப்படுவதாக இந்திய மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் காரணமாக சர்வதேச அளவில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் இந்தியாவிலும் பெட்ரோல் டீசலுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. தற்போது போர் பதற்றம் தணிந்து பெட்ரோல் டீசல் விநியோகம் தடையின்றி இடம்பெறுவதனால் கட்டுப்பாடுகளை இந்திய மத்திய அரசு தளர்த்த தீர்மானித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டுவரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில். நேரம் 11:09. மேடம், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம், யார் இது? பிரிதாஸ். எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் பிரிதாஸ். என்ன பண்றீங்க?
3: நான் ஒரு சின்ன கடை ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன்.
2: பெரிய கடை நினைச்சு பண்ணுங்க. சின்ன கடை என்ன?
3: என்னோட மிஃபா, சாஹி, ஆதிர் அகமத், வைஃப் ஹவுஸ்னா ஆகியோருக்காக விரும்புறேன்.
2: சரி, நன்றி.
3: நல்ல பாடம் தர முடியுமா?
2: என்ன பாட்டு?
3: ராசிதான் கை ராசிதான் பாட.
2: சரி, நிகழ்ச்சி கேளுங்க. இந்த பாடலை தர முடிச்சு. நன்றி.
3: நன்றி. நன்றி.
2: சரி, நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கன்னு பார்க்கலாம். அன்பான இனிய காலை வணக்கம் நந்தா தம்பி, பாடல்கள் சூப்பர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மிஸ்ஸஸ் வரலட்சுமி ஃப்ரம் கொடையனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு நானும் புதுகிடுவிற்பில் கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்க, காளிமுத்து வந்திருக்கா, ஹாய் அண்ணா காலை வணக்கம், விஜயகுமார் தீபாக்க நல்ல ஒரு பாடலை தான் சொல்லியிருக்காங்க. வெளிமலை டவுன் சைட்ல இருந்து ராஜம் வந்திருக்காரு, பாடல் ஒன்று தாங்க அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். சரி, வணக்கம
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: யாரு?
0: லோசா. எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க லோசா?
1: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 11:35. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரு சார் இது? தயாளன். எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா
0: இருக்கேன் சார். நீங்க இருக்க எனக்கு என்ன குறை சார்?
1: என்ன
0: பாட்டு சார்?
1: அழகிய விழிகள் அறுபது கலைகள் எழுதிய திருமகளே, அழகிய விழிகள் அறுபது கலைகள் எழுதிய திருமகளே, ஏ ராதா I love you, ஏ ராதா I love you, ஏ ஹே ஹே இதயதாகம் அது தனியும் நேரம் அது கவிதை பாடி வருவாய், அழகிய விழிகள் அறுபது கலைகள் எழுதிய திருமகளே. சேர்ந்த பாடலுக்கு
0: சார்
1: மறைந்த நடிகர் பாக்கியராஜ் மக்கள் எம்ஜிஆர் மாதிரி நாலு உடைகள் வருவா சார்.
0: நாலு உடுப்பாரு?
1: ஆமா சார்.
0: ஓ சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: பாடல பாருங்க சார்.
0: சரிங்க சார்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: வேலை திட்டமான நாடு முழுவதும் விழிப்புணர்வு நடத்திக் கொண்டு வருகிறார்கள். ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பார்கள் வசந்தம் டி வசந்த் எஃப்எம் லக்னோ ஐடியன்.

0: சரி, இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கிறார்? சிறு ஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள் அவர்கள் வந்திருக்கார். அருமை சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான காலை நேர வணக்கம். கரோலினா சுகந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் அண்ணா கிருபத்து ஏகாம்பரம் சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்து கே கே செல்கும் கண்ணமக்க ஒரு பாடலை தாகன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக இறுதி நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் மருதமுனையிலிருந்து முனாஸ் காய்க்கிறேன் சார்.
0: முனாஸ் எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நலமாயிருக்கீங்க முனாஸ். எல்லாம் அருமை வாழ்த்துக்கள்.
0: நன்றி முனாஸ். என்ன பண்றீங்க?
1: நாங்க ரிசார்ட் ஹோட்டல் ஹோட்டல்ல வேலை இருக்கிறோம் சார்.
0: ஓ, நீங்க அப்ப சமையல் துறையில் வித்வான் அப்படியா? இல்ல.
1: ஓ, ஆமா, நம்ம நம்ம நாடா சார்.
0: உங்க கடையா? அப்ப வந்தா சார் தான். என்ன
1: நிறைவு
0: செய்யும் நேரம் வந்துவிட்டு, தொடர்ந்தும் நீங்கள் மதிய நேர குறுகளத்தோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பினா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி, வணக்கம் நேர்களே.

நன்றி நந்தகுமார். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு. வசந்தமிஷம் நேரம் இப்போது 12 மணி.

ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறோம். வசந்தத்தின் செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேரக்குதிகளும் நிகழ்ச்சியோடு இதே போல அருமையான இனிமையான இடைக்கால பாடல்களில் தொடர்ந்து 3 மணி வரைக்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒழிக்க தயாரா இருக்கு. அதே போல இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்ன வசனத்தோடு இணைந்திருங்க, தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க. அருமையான பாடல்கள் செவ்வாய் ராகங்களாக வந்து உங்களை மகிழ்விக்க இன்றைய பொழுது தயாரா இருக்கு. எனவே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்களும் இப்பொழுது முதலில் எழுதிக் கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122-715-0015 அல்லது 0122-715-111 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். பிரஸ்னத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம் மும்தாஸ் பேகம், அப்படியா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியின் முதல் நேரம் வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியா?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சரிமா, அதுவும் இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உயிர் மூச்சு மாதிரி என்ன? சரி, ஓகே. தொடர்ந்து உங்களை மகிழ்விக்க இனிமையான பாடல்கள் தயாரா இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் யாருக்காக சொல்லுங்க பேகம்.
1: என்ன
0: பாடு?
1: கோட்டை வாசல் படத்துல மன்னவனே மன்னவனே மாலையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா.
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? நன்றி.
1: நன்றியா இருக்கு.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்

0: பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவிகளுக்கு விரிந்தாய் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிரைகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பொது அளிப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான மதிய நேர வணக்கம். யார் இது? வசந்தகுமார். நல்லா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். இன்று வேலையா வீட்லயா?
1: இன்னைக்கு வேலை கொஞ்சம் சுகம் இல்லாதனால வீட்டுல தான் நிக்கிறேன்.
0: சரி, மெடிசன் எல்லாம் எடுத்தீங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா?
1: ஓகே ஓகே.
0: சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மார்னிங்?
1: இன்னும் சாப்பிடல.
0: காலையில
1: சாப்பிட்டேன், பகல் சாப்பிடல.
0: சரி சரி ஓகே வசந்தகுமார். அப்புறம்
1: பாடல்கள்லாம் வேற லெவல், ரொம்ப நலமா இருக்கின்ற நல்ல பாடல்கள்.
0: சரி ஓகே, சிறப்பு. அடுத்தும் அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக சொல்லுங்க?
1: ஒரு பாடல் கேட்டா கிடைக்குமா?
0: என்ன பாடல்?
1: தாய்க்குழமை தாய்க்குழமை படத்துல ஒரு வட்ட முகத்தில் நான் நிற்க நிலவு, அந்த பாடலை தர முடியுமா?
0: சரி, அந்த பாடல் கேட்கலாம், யாருக்காக சொல்லுங்க?
1: அனைவருக்காகவும் கேட்போமே.
0: சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி வசந்தகுமார்.
1: நன்றி.

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: இப்போது 12:40 செவ்வாய் ராங்கில் கொண்டு வரும் மதிய நேர குதிரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம். யார் இது?
1: வேலைக்கு
0: வர கொஞ்சம் போரிங்கா இருக்கு போல இருக்கு அப்படியா?
1: தூக்கம் வருது.
0: அடடா, சரி, உங்களை மகிழ்விக்கத்தான் இந்த பாடல்கள். சரியா?
1: கணபதி அவர்களும், சோமசேரி அவர்களும், பாபு அவர்களும், மற்றும் சேர்ந்த ரமேஷ் டாக்டர் அவர்களும், மொத்தம் அஜித் வெத்தலை கடை ஊழியர்களும், மற்றும் அனைவரும் கேட்கிறாங்க சார்.
0: சரி, அனைவருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கு. சரி, இந்த நேரத்துல கண்டிப்பா வந்து டேக் கேர் சம்பந்தமாக ஞாபகப்படுத்தணும். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வோட்டும் விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். சுயாதீன உலக வலைப்பு மற்றும் ஒரு சிறப்பான சிறந்த வேலை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். வீதிகளை நாங்க பயணிக்கிற நேரங்களில் வந்து விபத்துகளை தவிர்த்துக் கொள்ள மிக மிக அவதானத்தோடு நாங்களும் வந்து பயணிக்க வேண்டும் என்பதை நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் கேட்டு பார்க்கலாம் வாங்க.

0: காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்
2: செவ்வாய் ராகங்கள்
1: திரை உலகில்

இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். விஷ்ணத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய இறக்குதிகளும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து 3 மணி வரைக்கும் இனிமையான பாடல்களும் குளிர் மகிழ்விக்க தயாராக வசந்தமிப்பும் நிரூபிப்போது 1 மணி

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக

0: பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 15 தேதி மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. குறித்த வழக்குகள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவின் கச்சா எண்ணெய் கையிருப்பு மேலும் 5.5 மில்லியன் பேரல்கள் வரை குறைவடைந்துள்ளதாக அந்நாட்டின் வலிசக்தி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது 325.7 மில்லியன் டாலர்கள் கச்சா எண்ணெய் மாத்திரமே எஞ்சியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1983 மே மாதத்திற்கு பின்னர் பதிவான மிக குறைந்த எண்ணெய் கையிருப்பு அளவு இதுவெனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் யுத்தத்தினால் உலக சந்தையில் ஏற்பட்ட எண்ணெய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் எரிபொருள் விலையை குறைப்பதற்கும் அமெரிக்கா நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவின் கையிருப்பிலிருந்த 172 மில்லியன் டாலர்கள் எண்ணெயை வெளியிடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாகவே இவ்வாறு எண்ணெய் இருப்பு குறைவடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் மேலும்
1: தெரிவிக்கின்றன.
2: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: பாராட்டு பாடவா திரைப்படத்தை காக்கட பெற்ற அருமையான பாடல் ஒழித்து போய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:08 ஆகின்றது. இப்போது அழைப்பில் வணக்கம் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: சரி,
0: உங்க அழைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கே. சரி, மீண்டும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள் எங்களோட இணைந்து கொள்றதுக்காக. இப்போது அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
0: இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கான்? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க அருள்மொழி, வீட்டுல வேலைகள் எல்லாம்
2: முடிச்சிட்டீங்களா?
0: சமைச்சிட்டே பஸ்தத்தோட செவ்வாய் ராங்களோட இணைந்திருக்கிறீங்க அப்படியா? தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நன்றி
2: நன்றி.
0: இதே போல சுதுகளை நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தலாம். நிகழ்ச்சிக்கு 0122-1125-001 அல்லது 0101-2711-111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
4: மச்சு போட்டு தாக்கு.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும்.

0: அருண் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்று நேரம் 1:27. இப்போது வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வேலையா? இனிமையான பாடல்கள் ஒலிக்க தயாரா இருக்கு. சரியா,
1: ரொம்ப நன்றி.
0: ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போறீங்க? சரி, எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்து கொண்டமைக்கு.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

விழா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் 1:43. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கம் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. அனைத்துக் கொள்ளலாம். மூதூர் மன்ஹா ட்ரெய்லர்ல இருந்து ஃபிர்தவுஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார் ரொம்ப சத்தமா. அதே நேரத்துக்கு ரொம்ப கூலான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கூலா கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானோயால இருந்து எங்களோட வந்து சுதன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். குறிஞ்சாக்கள் இருந்து அசுருடீன் இணைந்திருக்கிறாங்க. திமிரிகசையில இருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். அதே போல கிருத்திக் தாசன் அவர் நாட்கள் இருந்து உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். பூனாவில் இருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிற நேரம் ஹேட்டன்ல இருந்து பரமானந்தன் வசீகரனும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறோம், பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் எங்களோடு வந்து கருப்பையா கலைச்செல்வன் போகவந்தலாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ஜெயகாந்த் ஆகாஷ் இணைந்து கொண்டு உறவுகளுக்காக பாடல் பிபி கற்றிருக்கிறாங்க. டிலான் மேக்ஸ் இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கரோனிலால் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அருண்குமார் இணைந்திருக்கிறார். கழுத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லி இருக்கிறார். தயாகரன் இணைந்திருக்கிறார். அவரும் வந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, குதூகலமா நாங்களும் இன்றைய தினம் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கண்ணா இணைந்திருக்கிறார். பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கினிகத்தேனில் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மனத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், ஸ்டார் நடிகை சீதா.

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீர்ப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் சில பிரதேசங்களில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை

0: கண்ணங்கரு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளொன்றுக்கு பதிவாகும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 950க்கும் 1000க்கும் இடைப்பட்டதாக காணப்படுவதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1030 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களிலும் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கரு மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
0: யுக்ரைனின் பல்வேறு பிராந்தியங்களை இலக்கு வைத்து ரஷ்யா நேற்று மேற்கொண்ட வான்வெளி தாக்குதல்களில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் செலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இது பொதுமக்களை இலக்காக கொண்ட பயங்கரவாத தாக்குதல் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் யுக்ரைனின் பல்வேறு குடியிருப்பு தொகுதிகள் மற்றும் பொது சொத்துக்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. ரஷ்யா மேற்கொண்ட இந்த திடீர் தாக்குதலால் யுக்ரைனில் சுமார் 6 பிராந்தியங்களில் உயிரிழப்புகளும் பாரிய சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012.

0: கட்டப்ப மண் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடலோடு இந்த மண் தேலத்தை நாங்க ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். நேரம் 2:10 இந்த நேரம் உங்களுடைய நிகழ்ச்சியில் அடுத்து. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: மாவனல்ல அசீம் அக்கா. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்கா.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா?
1: நல்ல நல்ல சோமா இருக்கிறேன் அக்கா. நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா அக்கா?
0: நல்லா இருக்கிறோம். இன்று வீட்லயா?
1: வீட்டுல இருக்கா இன்னைக்கு எப்படியுமே லீவ் வீட்டுலதான் அக்கா வேலைக்கு போறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் தப்பா இருக்கு நீங்க வேலைக்கு போனாலும் ஃப்ரீ டைம்ல கேட்கலாம் நிகழ்ச்சி சரியா கேட்கலாம் அக்கா எங்கட தொழில் அப்படியாக்கா சவாரி தானே ஓடுறேன் அக்கா உத்தர ஓட கோல ஆஃப் பண்ணணும் இன்னொத்தர ஓட கோல ஆன் பண்றேன் அப்படித்தானே அக்கா சரி ஓகே அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் எனக்கா உங்களுக்கா வசந்தம் கேட்கும் அனைவரு அக்கா.
0: என்ன பாடல்?
1: எனக்கு அக்கா அந்த அந்திப்பூவே நீ வந்ததால்
0: பாடுங்க பாக்கலாம். ரெண்டு லைன் அழகா.
1: என்ன பாடல் வராத அக்கா? நல்லா கேட்கலாம் ஆனா அந்த பாட்டு வராத அக்கா.
0: சரி, அந்த பாடல் நீங்க கேட்கலாம். யாருக்காகன்னு சொல்லுங்க.
1: எனக்கா உங்களுக்காகவும் வசந்த கேக்கும் அனைவருக்காகவும் அந்த பாடலை தாருங்கள் அக்கா.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0112 7185 00 1 அல்லது 0112 7185 111 க்கு. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதமா? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
9: மச்சு போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: கௌரி மனோகரி திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. வஸ்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:28. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: எப்படி இருக்கிறீங்க உமாச்சந்திரன்? நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த ஒரு இனிமையான பாடல் யாருக்காக? சரி, அனைவருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு. நன்றி. தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணுங்க. சொந்தங்களே 0122 7585 0001 அல்லது 0101 2 7585 111க்கு கால் பண்ணலாம். பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: வாரத்தின் இந்நாள் செவ்வாய் ராகங்கள்.
1: செவ்வாய் ராகங்கள்
0: இன்றைய நாள் முழுவதும்
1: இதமான
0: இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்

இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து பேஸ்புக் பக்கமாக ரல மனசங்கள் இணைந்திருக்கிறாங்க, அணைத்துக் கொள்ளலாம். எங்களோட வரலட்சுமி நெல்லுசாமி இணைந்திருக்கிறாங்க, கொட்டையனால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கணபதி மனோகரன் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு கடவுளிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் தமிழ்நாடு தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அகிலன் தம்பி ராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து கஸ்தூரி இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த முறை சூப்பரான பாடல் தாங்கன்னு சொல்லி மத்துகம்மியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. அதே போல மவுரூப் நவர் கிண்ணியால இருந்து நசூர் இணைந்திருக்கிறார். மாஷ்கா ஜுனாயத் சாய்ந்த மரத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்களுக்காக பாடல் விபி கேட்டு. அதே போல ரூபா இணைந்திருக்கிறாங்க, தெமோதிரியிலிருந்து சொந்தங்களுக்காக பாடல் விபி கேட்டு. அனைவருக்காகவும் அடுத்த முறை சூப்பரான பாடல் தயாரா இருக்கு. நாங்க அடுத்து கேட்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை சீதா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் வசனத்தில் சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் மீண்டும் டேக் கேர் சம்பந்தமான அங்க ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஒட்டும் விஷேட வழி திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். வீதிகளில் பயணிக்கிற நேரங்களை நாங்களும் மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும்.

0: ஒலிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மிதந்திருக்க போறீங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து விளங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்த் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. ரொம்ப குதூகலமா மீண்டும் மட்டுமோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் என்று பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.
1: கரம் போ கண்ணிரண்டும் சுத்தி வரும்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் ஷாமலா பெரேரா லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய லோத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலப்பகுதியில் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட ஊழியர்கள் மூவரை நிறுவன சேவையில் ஈடுபடுத்தாது அப்போதைய அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயகவின் அலுவலக குழுவின் சேவைக்கு அனுப்பியதன் மூலம் ஊழல் சார்ந்த தவறு இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் ஷாமலா பெரேரா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: வசந்தமேசம் வெளிநாட்டு செய்திகள்.

0: எதிர்பார்த்து வருகின்றனர். சில பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 40 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பாரியளவு அதிகரித்துள்ளதால் கடும் கோடை காலத்தை ஐரோப்பிய மக்கள் தற்போது அனுபவித்து வருகின்றனர். இதனால் நோய்கள் மற்றும் மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கிய 8 கோடி தனநிதி சீட்லப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: இன்னைக்கு இடைக்கால பாடல், எக்கச்சக்கமான மனதுக்கு பிடித்த இடைக்கால பாடல்கள். கேட்காத நீங்க கேட்டு மறந்து போன எல்லா பாடல்களையும் இன்றைய நாள் முழுக்க உங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு கிடைந்து கேட்கலாம். 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நாங்க பேச போகின்றோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு சொன்னா,
1: அப்ப பாத்தீங்கன்னா இம்முறை பேருந்து கட்டணத்தில் வந்து திருத்தம் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது, சரியா? அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து தெரிவித்திருக்காங்க. அத்துடன் வருடாந்தம், சரி, அந்த முதலாம் திகதியில இருந்து பேருந்து கட்டணத்துல வந்து திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
0: அது மட்டும் இல்ல, இந்த என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மாதம் முடிவடையும் இல்லையா, நாளைக்கு முதலாம் திகதி, முதல் மாதத்தினுடைய முதல் நாள் நாளைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்துல இப்ப 12 மணிக்கு பிறகு என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வருமோ அரசாங்கம் அதுக்கான மாற்றங்களை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், எங்க பார்த்தாலும் மழை மழை மழை, அதுவோடு சேர்ந்து விபத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது. விட்டு விட்டு மழை பெய்யறதுனால வந்து டெங்கு இப்ப வந்துட்டு மறுபடியும் அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கிறது. சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் வந்து செயற்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆனந்தி வந்துட்டு இந்த நோய் தொற்று பதிவுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கின்ற போது ஆனந்தி, கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 31 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்திருக்கிறாங்க. 54,000க்கும் மேற்பட்டோர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எல்லோருமே சேர்ந்து ஒன்றிணைந்தால் முடியும். அது மட்டுமல்ல, டெங்கு நொழும்புகள் பெருங்கும் இடங்களை கண்டறிந்து அதை அழிக்கிறதுக்காக, அந்த இனங்கள் எங்க இனப்பெருக்கம் செய்து அப்படின்னு கண்டறிந்து அதை அழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனந்தி. என்னன்னு சொன்னா, ராணுவத்தினுடைய ட்ரோன்கள் களம் இருக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ட்ரோன்கள் டெங்கு இனப்பெருக்கம் செய்யற இடங்களை கண்டறிந்து அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பேர் சூழ்நிலை காரணமாக வந்து உலக சந்தையில் நாட்டில் வந்து எரிபொருள் விலைகள் வந்து தொடர்பாக மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா, நள்ளிரவு முதல் நடைமுறையில் வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து எரிபொருள்களின் விலைகளை வந்து திருத்துவதற்கு வந்து தீர்மானித்திருக்கு.
0: சரி, நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, கடுவலை பாக்குது இல்ல, அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, குடிக்கிற நீர்ல கலப்படமா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி, குடிக்கிற நீருக்காக இந்த குடிக்கிற பாட்டில் நீர்கள் இருக்கு இல்லையா, போத்தலில் அடிக்கப்பட்ட நீர்களை வந்துட்டு நாங்க அந்த அதை உற்பத்தி செய்யறோம், அதை நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உரிமத்தை பெற்றுக்கொண்டு கடுவில பகுதியில ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா, குடிநீர் போத்தல் தயாரிக்கும் விநியோகிக்கும் நிறுவனம் போல அப்படியே செயற்பட்டுட்டு சட்டவிரோதமான முறையில் மதுபானம் தயாரித்து இருக்கிறாரு. இப்ப வந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18,000க்கும் அதிகமான மதுபான போத்தல்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க, குடிக்கிற தண்ணில கலப்படம் செய்யறதே மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அதுல இப்படியான உரிமம் எடுத்து இப்படியான தவறுகள் செய்யறது மன்னிக்க முடியாத குற்றம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்கெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குது, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுங்கிற சுவாரஸ்யமான அப்டேட் மட்டும் இல்ல, உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்ல போகட்டும்.

0: நேயர்களுக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக செவ்வாயகங்கள் கொண்டு வரும் இதமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல அங்கங்க காற்றும் மயிலும் மழையும் வீசிக்கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த நாடு முழுவதும் பலத்த காற்று எச்சரிக்கை, அதனால 15 மாவட்டங்களுக்கு இப்ப வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமத்திய, வடமேல் மாகாணங்கள், திருகோணமலை மாவட்டத்தில் பலத்த காற்று வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசக்கூடுமா? எனவே குறித்த பகுதிகளில் வந்துட்டு இருக்கிற மக்கள் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும். 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்துறை கால்பதா பிரதேசத்தில் வந்து சட்ட விரோதமாக மதுபானம் விற்ற நிலையம் ஒன்றை வந்து சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் மீது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண் ஒருவர் வந்து 8 நாய்களை வந்து ஏவி விட்டுருக்காங்க. சரியா, நாய்களின் தாக்குதலில் போலீசார் நிலையம் உட்பட போலீசார் அதிகாரிகள் வந்து காயமடைந்திருக்காங்க. அந்த காயமடைந்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கழுத்துறை நாகூட பொது வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
0: எப்படி ஒரு பாரதூரமான ஒரு செயல் இல்லையா? சரி, அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை குறைக்கப்பட்ட போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணங்கள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப பொதுவாக சிறுவர்கள வந்துட்டு வேலைக்கு அமர்த்துவது அப்படிங்கறது நிறைய இடங்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா ஆனந்தி? நிறைய இடங்களை பார்க்கும்போது சிறுவர்கள வேலைக்கு அமர்த்துறது, அதே போல படிப்பை பாதியில விட்டுட்டு வேலை செய்ய திணிப்பது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இலங்கையில மட்டுமில்ல, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தான் சிறுவர்கள பணிக்கு அமர்த்துவது தொடர்பாக குற்றச்சாட்டுகள் விதிக்கப்படும். அந்த விதிக்கப்பட்டால் அவர்களுக்கு அபராத தொகையாக 10,000 ரூபாயும் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அரசாங்கம் அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு சிறுவர்களுக்கான அவர்களை பாதுகாப்பதற்காக எதிர்காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. நல்ல ஒரு விஷயம், சிறுவர்களே எதிர்காலத்தினுடைய சந்ததி அப்படிங்கிறதுனால அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் இல்லையா? தொடர்ந்து மனிதர்களும் நிறைய விஷயங்கள் பேசலாம் போட்டு தாக்கணும் சொல்லுங்க.

0: அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது.
1: நிரம்பி பொழுது 3:28.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வசந்த தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா உள்நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை சொல்றது தெரியல, எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு.
1: அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கை நிர்வாக சேவையில் வந்து 150 பேரை வந்து நியமிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு வந்து தெரிவித்திருக்காங்க. இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நியமனங்களுக்காக போட்டியிடும் பரீட்சை வந்து விரைவில் நடத்தப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் பொது நிர்வாக அமைச்சு வந்து சந்தன அபேரத்ன வந்து தெரிவித்திருக்காரு.
0: நல்ல விஷயம், நிறைய வெற்றிடங்கள் கிடைக்கு, அதுக்காக நீங்களும் நிரப்பி அப்ளை பண்ணி அதுக்கான வேலைகளில் நியமனங்களை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும், குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பிட்ட வயதிலையுடைய அதாவது சில வேலைத்தளங்களில் வந்துட்டு இந்த வயதோட நாங்கள் வந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது இருந்துச்சு. குறிப்பாக நீதிமன்ற துறையில வந்துட்டு வயதில்லை கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதுக்குரிய வயதில்லை வைக்கணும். ஏன் சொன்னா, நீதிபதிகள் வந்துட்டு நிறைய அனுபவம் கொண்டவர்கள் வந்துட்டு அந்த நிறைய வயதானவங்கள் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் அந்த கேஸ் டீடைல்ஸ், ஒரு ஒரு கேஸை வந்துட்டு எவ்வாறு நாங்கள் அதுக்கு நீ ஜட்மெண்ட் கொடுக்கறது இப்படிங்க நிறைய விஷயங்கள் அந்த வயதானவர்கள்ட்ட தான் இருக்கும், அனுபவ ரீதியாக இல்லையா. அப்போ அந்த இப்போ வந்து சட்டத்தரணிகள் எல்லாரும் சேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிய அரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்து பொதுமக்களினுடைய கருத்துக்களை கேட்டறிய தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு ஆனந்தி எதிர்வரும் 4 தேதி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல விஷயம், அவங்களுடைய வயதிலே அதிகரிக்கப்பட வேண்டும். என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன்,
1: நீங்க என்ன கேள்வி இது?
0: சரி, ஓகே, தொடர்ந்து முடிந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். வெளிநாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் நீங்க என்னென்று கேட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் தெரியும். 102.6 102.8 வசனத்தோடு கிடைந்திருங்க.

0: உலகின் நட்சத்திரம்
1: வசந்தத்தின் போட்டுதாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்தத்தின் செவ்வாயாகங்கள் கொண்டும் இடைக்கால பாடல்களோடு இடைவிடாது இசைத்துக் கொண்டிருக்கிறது உங்க வசந்தம். எப்போ இப்போ நிறைய விஷயங்கள் பேச போறோம், அதுல உள்நாட்டுல என்ன விஷயமா அப்படி சொன்னா,
2: மதுரை மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மையாங்கனை தேர்தல் தொகுதி பகுதியில வந்து அமைந்திருக்கிற தொட்லோயா பகுதியில வந்து லொக்கல்லோயா அப்படின்னு சொல்லி ஒரு நீர்த்தேக்கம் இருக்கு. சரி, அங்க வந்து படகு சவாரிக்காக போய்கொண்டிருந்த இருவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீரில் மூழ்கி வந்து உயிரிழந்திருக்காங்க. இவர உயிரிழந்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கு.
1: பாருங்களேன், மழை வேற அதிகரிச்சுட்டு இருக்கிறது, அதனால நிறைய நீர்த்தேக்கங்கள்ல வெள்ளங்களும் உயர்மட்டம் அப்படியே சடுதியாக உயரும். அந்த இடங்கள்ல போறவங்க பாதுகாப்பாக, நீங்க குளிக்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த பக்கத்துல பயணிக்கிறதாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: சேவைகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கையில் பதிவு செய்யப்பட முடியாத 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய நவீன ரக அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் 5 வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனுடன் 2 போலி இலக்க தகடுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹோமாகம பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அத்துருக்கிரிய ஹோக்கந்தர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹோக்கந்தர பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அத்துருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஐக்கிய நாடுகள் சபைக்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி போ காங் காசாவில் உண்மையான மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பலஸ்தீனம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் குறிப்பாக இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும்

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
2: நிமிர்ந்த நடை

0: சூப்பரான ஒரு பாடல், வள்ளி வள்ளி என வந்தான் அவள் சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கிற வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.
1: இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வந்து இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் வந்து இரண்டு சிறுவர்கள் உட்பட குறைந்தது 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் 20-க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காயமடைந்து உள்ளதாக வந்து தெரிய வந்துள்ளது. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆள் இல்லாத வானூர்திகள் மூலம் வந்து குடிமக்கள் மீது வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. சிறுமி உட்பட 3 பேர் வந்து கொல்லப்பட்டதுடன் கூடாரம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து 2 வந்து கொல்லப்பட்டிருக்காங்க.
0: எப்போதான் இந்த யுத்தங்கள் நிறைவடையும்னு தெரியல. இப்போது வந்துட்டு அமெரிக்காவும் ஈரானும் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் ஒப்பந்தம் கைச்சாத்திருந்தாங்க. ஆனாலும் அதுவும் வந்துட்டு இழுபறி நிறையிலிருந்து மறுபடியும் அவங்களுக்கு 2 இடையில, அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மறுபடியும் மோதல் ஆரம்பிச்சிருக்கிறது. அதே போல் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதே போல ஈரான் இன்னொரு பக்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்படி இழுபறி நிலையில போய்கொண்டிருக்கிறது, பாதிக்கப்படுகிறது உலக மக்கள் அவங்களுக்கு தான். ஓகே, இது இப்படி இருக்கிற வெனிசுலாவை பொறுத்த வரைக்குமானது கடந்த வாரம் ஏற்பட்ட நில அதிர்வு இருக்கு தானே, அதனால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. 1700 கடந்திருக்கிறது, 1700 பேரை கடந்திருக்கிறது. 5000 மேற்பட்டோர் காயமடைந்து இருக்கிறதாக, பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. மீட்பு பணிகள் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் நாங்கள் செய்திகள் சமூக வலைதளங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறு பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு மீட்ட சம்பவங்களும் நடந்துருந்துச்சு இல்லையா?
1: இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, சரியா? இன்று ராணுவம் ரீதியாக மோதுலை வந்து முடிக்க வேண்டும் நிபந்தனை ஏற்பட்டதால் வந்து ஈரான் என்கிற ஒரு நாடே உலக வரைபடத்தில் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அமெரிக்கா ஈரான் இடையிலான கடந்த பிப்ரவரி மாதம் வந்து தொடங்கி இந்த போர் வந்து இன்னும் முடிவடையாத ஒரு
0: நிலை
1: இருக்கிறனால இந்த ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு
0: ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும், ஐரோப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த குளுமையான ஒரு பிரதேசம் ரொம்ப குழுக்குள்ளா இருக்கும். இங்க இருந்து இலங்கையில் இருக்கிற எக்கச்சக்கமான வீரர்கள் ஐரோப்பாவெல்லாம் குடிபோந்து இருக்கிறாங்க. அங்க வாழணும் அப்படிங்கிற அழகான ஒரு கண்ட்ரியும் கூட இல்லையா? இப்ப வந்துட்டு பரவலா பேசப்பட்டு இருக்கிற விஷயம், நிறைய விஷயங்களை பாக்குற போது, இந்த ஐரோப்பாவினுடைய வெப்ப அலைகள் வந்துட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு எட்டி இருக்கிறதா, 41.5°C வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. இப்போ அது வந்துட்டு மனிதர்கள உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டு உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாங்க காணொலிகள், வீடியோ, அதே போல புகைப்படங்கள் எல்லாம் பாக்குற போது, இந்த போக்குவரத்து விளக்குகள் இருக்கு இல்லையா, அந்த விளக்குகள் வந்துட்டு ரப்பரால தானே செய்யப்பட்டிருக்கும். அது அதுக்கப்புறம் எங்களுடைய பாதணிகள், அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து அந்த ரயில் தண்டவாளங்கள், குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்துட்டு பாக்குற போது அதிதமான வெப்பத்தால உருகி அந்த வித்தியாசமாக இருக்கிறதா, இந்த போக்குவரத்து விளக்குகள் கூட சேதம் அடைஞ்சிருக்கிறதா. 1400 மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த ஏசியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு அடிச்சு அலமோதி கடைகள்ல போகக்கூடிய அந்த காணொலிகள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, எத்தனை பேருக்கு எத்தனை ஏசி கொடுப்பாங்க, அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல ஒரு ஏசி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை ஏசி போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் மின்சாரமும் இப்போ பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வெப்ப அலையை இப்போ வந்துட்டு ஐரோப்பா சந்திச்சுட்டு இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க உங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றான் பாருங்க.
2: லெட்ஸ் சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: ஒரு பெரிய ஆலமரம் வந்து இருந்திருக்கு. வெயில் காலத்துல வந்து அந்த வழியாக போற நிறைய மக்களுக்கு வந்து நிழல் தந்திருக்கு, சரியா? அந்த மரத்தின் கீழே வந்து தான் விலங்குகள் வந்து இலைப்பாரி கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த மரத்தோட ஒரு கிளை என்ன பண்ணிருக்கு, ரொம்ப பெருமையா சொல்லிருக்கு, பக்கத்துல உள்ள கிளை கிட்ட, நான் தான் இந்த மனிதர்களுக்கு வந்து நிழலை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசியிருக்கு, சரியா? அப்போ இந்த கிளையோட இந்த மரத்தோட வேர் என்ன பண்ணிருக்கு, நண்பா நீ நிழல் வழங்குறது உண்மைதான், இருந்தாலும் உனக்கான சக்திய குடுக்கறது வந்து நீர் சக்தியையோ குடுக்கறது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்கு, சரியா? அப்ப அதுக்கு வந்து இந்த கிளை சொல்லிருக்கு, நீ ரொம்ப பேசாத, சரியா? நீ வந்து மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சிருக்கிற, சரியா? உன்னால வெளியில வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு, சரியா? அதுக்கு அந்த வேர் சொல்லியிருக்கு, சரி ஒரு நாள் நான் உனக்கு என்ன பண்றேன், தண்ணீர் தரவிடாம இதை பண்றேன், அப்ப உனக்கு தெரியும் என்னோட அருமை எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு, சரி? அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு, இந்த கிளைகளுக்கு தேவையான நீர்ல இந்த வேர்ல இருந்து தானே நீர் போகும் கிளைகளுக்கெல்லாம், இப்ப அந்த நீரை வேர் என்ன பண்ணிருக்கு, நீரை கிளைகளுக்கு வழங்க விடாம தடுத்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்திருக்கு. அப்ப அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிளைகள் வந்து ரொம்ப வாடி போயிட்டு, சரியா? ஒவ்வொரு கிளைகளா வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொட்டை கிளைகளே இல்லாம சும்மா மட்டும் இருந்திருக்கு. அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே அந்த இடத்துல வந்து நிக்கிறதோ இல்லாட்டி நிழல் இல்லாத இடத்துல வந்து யாரும் நிக்க மாட்டாங்களே, சரியா? அதனால இல்லாம போயிட்டாங்க, சரியா? அப்ப இது போயிட்டு என்ன பண்ணிருக்கு, கிளை அதுக்கப்புறம் வேர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கு. சரி, என்னுடைய தப்பு தான், நான் பெருமையாக பேசினது என்னோட தப்பு தான், சரியா? உன்னாலதான் நானும் இந்த இதுல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சரியா, நம்ம வந்து எப்பயும் பெருமையா வந்து பேசக்கூடாது,
6: கர்வமா இருக்க கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வத்தோடு இருக்கக்கூடாது.
5: எப்பயுமே நம்மளுடைய எல்லா முயற்சிக்கும் வந்து பின்னால வந்து யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க.

0: படைத்தது யாரோ நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஒலி தோய்ந்தது. நேரம் மாலை 4:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: இது மக்கள் சூடிய மகுடமே.
6: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
7: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
8: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
9: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: பறவைகள் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: செவ்வாய் ராகங்களோடு இணைந்து இதமான பாடல்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஒரு ஆய்வக எழுப்பறையில் கவனிக்கப்படாம இருந்த ஒரு அசாதாரண புதை வடிவம் உண்டு. அண்டார்டிகாவில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசரனுடைய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வாதானந்தி 1985 கண்டுபிடிக்கப்பட்டுச்சாம். ஆனா ஆய்வு பயண குழுவால வந்துட்டு அதை அடையாளம் காண முடியாம இருந்துச்சாம். இது என்னத்துக்கான, இது எதுக்குரியது, இது எத்தனை நூற்றாண்டுக்குரியது, இது எந்த வகையைச் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். கேம்பிரிட்ஜில் உள்ள பிரிட்டிஷ் அண்டார்டிகா சார்வேயினுடைய புவியியல் சேகரிப்பு ஒரு எழுப்பறையில் தான் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சமீபத்தினுடைய அந்த சோதனைகள்லாம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலே பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு டைனோசரின் ஒன்றான டைனோசரினுடைய வால் எலும்பு இப்படி இருப்பதாக அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் என்ன.
0: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேசில் நாட்டில் வந்து 100 வயதை கடந்து வாழும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரிகள் சரியா வந்து கின்னஸ் சாதனை வந்து படைத்திருக்காங்க. அதாவது உலகின் மிக வயதான உயிருள்ள உடன் பிறப்பு என்ற வகையில் வந்து இந்த கின்னஸ் சாதனை மூவரும் படைத்திருக்காங்க. ஆரோக்கியமான உணவு, சுறுசுறுப்பான வாழ்க்கை மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு ஆகிய தங்களது நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்றும் சொல்லியிருக்காங்க.
1: சரி, இதே போலதான் வந்துட்டு எங்களுடைய பக்கத்து நாடு இந்தியா பக்கம் நாங்க போயிட்டு வரப்போறோம். இந்தியா பக்கம்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய புது புது திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு நாங்கெல்லாம் நாம எல்லாம் இல்ல, நிறைய பேர் நாங்க வீதியில பாக்குற இந்த வீதி விபத்துக்கு காரணமே அதுதான். 18 வயதுக்கு கீழ்பட்டவங்க அல்லது அந்த உரிமையா, அதாவது அதிகாரப்பூர்வமாக பரிசோதனை செய்து அல்லது எக்ஸாம் செஞ்சு நாங்கள் வந்துட்டு எங்களை நிரூபித்து நாங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்காமல் ஓட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு, அவங்க சின்னவங்களாக இருப்பாங்க ஆனந்தி, ஆனால் அவங்களுடைய பைக்கோ அல்லது அவங்களுடைய வாகனமோ ரொம்ப பாறை அளவில் இருக்கும். அது ஒரு என்ன சொல்ல, அது ஒரு பெருமைக்காக ஓடி தருவாங்க. அப்படியானவங்களுக்கான ஒரு சட்டம் தான் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் அவங்களோட பெற்றோர் தானே அவங்களை கவனிக்காமல் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸார் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், நல்ல விஷயம் தானே இல்லையா.
0: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் முக்கிய எண்ணெய் கையிருப்பிலிருந்து மேலும் 5.5 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் வந்து குறைவடைந்துள்ளதாக அமெரிக்க வலுசக்தி திணைக்களம் வந்து தெரிவித்திருக்காங்க. தற்போது அதில் வந்து 325.7 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் மட்டுமே எஞ்சி உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து 1983 மே மாதத்திற்கு பின்னர் பதிவான மிக குறைந்த எண்ணெய் கையிருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இதே போல நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும்னு சொன்னா, வீதி விபத்துகள் அதிகரிச்சிருக்கிறதுனால வீதி விதிமுறைகள் தெரியாம தான் இந்த வீதி விபத்துகள் அதிகரிச்சுக்கிற ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டம் வீதி விதிமுறைகள், வீதி விபத்துகள் எதிர்காலத்தில் குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ITN வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கண்டே FM அனுசரணையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: நேரம் 4:43.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88.
2: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சர உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க. செவ்வாய் ரகங்களோடு இணைந்து இனிமையான பாடல்களும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மன அழுத்தம் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும், வேலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, நாங்க ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, பின் விளைவு எங்களுக்கு மன அழுத்தம் தான்.
2: அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜப்பான் நிறுவனம் வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்காக 11 பூனைகளை வந்து வேலை நிறுத்தம் செய்திருக்கு.
1: வேலை
2: நிறுத்தம் செய்து சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த பூனைகளுடைய குறும்புகள் இருக்குதானே, சரியா? அந்த பூனைகளுடைய குறும்புகளை பார்க்கும்போது நமக்கே சில நேரத்துல வந்து நம்மள அறியாமலே சந்தோஷப்படுவோம்.
1: மன அழுத்தங்கள் எல்லாம் காணாம போயிடும்.
2: அதனால இப்ப அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக 11 பூனைகளை வந்து ஆபீஸ்ல வாங்கியிருக்காங்க. அந்த வகையில பாக்கும்போது நம்ம ஆபீஸ்லயும் கொஞ்சம் 2-3 பூனைகளை கொண்டு வந்து விட்டா நல்லா
1: இருக்கிற பூனைகள் காணாதா? நிறைய பூனைகள் இருக்குதானே, இல்ல வாங்கலான்னு நான் தான் கேட்க ஆரம்பிச்சேன், இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே சொல்லுங்க. சரி, அதே போலதான் இந்த அதிகமாக இப்ப நான் இருந்து எல்லாருமே வந்துட்டு போனை யூஸ் பண்ணாதல்ல, பார்த்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் என்னன்னு ரீல்ஸ் வரும். டிக்டாக் பக்கம் போனா அந்த ரீல்ஸ் வரும், யாரெல்லாம் போட்ட வீடியோ, கதைச்ச போட்ட வீடியோ, பக்கத்துல நடக்கிற வீடியோ, பார்த்த வீடியோ, பார்க்காத வீடியோ, இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் ஆமா வரும் வரும். இல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் யாரும் சொல்லிருப்பாங்க, நமக்கு வரலையே இன்னும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கே வந்துடும். அந்த அளவுக்கு போன் கச்சே பண்ணிடும். அப்போ அந்த மாதிரியான டிக்டாக் ரீல்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து நீண்ட நேரம் பாக்குறதுனால இளைஞர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏற்படுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிச்சிருக்கிறது. குறிப்பாக 16 இருந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 16 வயதுல இருந்துதான் சராசரி அவங்களுக்கான மன அழுத்தம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. 4 மணி நேரத்துக்கு மேல நீங்க தினசரி ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுங்க வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். கவனக்குறைவு, திடீர்னு ஏதாவது ஒரு எங்களுக்கு மறதி ஏற்படுகிறது, நினைவாற்றல் இல்லாம போறது, மன அழுத்தம், மனச்சோர்வு, எந்த வேலையிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு பக்கத்துல போகணும், பக்கத்துல யாரு கூட பேசணும்னாலும் கூட ஒரு சோம்பறித்தனம், இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் நாங்க ரீல்ஸ் அதிகமாக பாக்குறது தான்.
2: யாருக்கு சொல்றீங்க?
1: எல்லாருக்கும் பொதுவாகத்தான். சரி, அது மட்டும் இல்ல, இப்போ வாட்ஸ்அப்ல புதிய அப்டேட் உண்டு, காலையில இருந்தே பரவிக்கொண்டு இருக்கிறது. ஆமா, அது என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு எல்லா வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு நிறைய குரூப் இருக்கு, எக்கச்சக்கமாக சும்மாவே குரூப்ல போற மெசேஜ பார்க்க மாட்டோம். பார்த்தாலே பாதி பிரச்சனை வரும், அந்த பார்க்க மாட்டா பிரச்சனையே வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ தெரியாதவங்களுக்கு எல்லாம் நம்ம நம்பர் போயிட்டு இருந்தானே வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்து, இப்ப யாராவது இப்ப ஆனந்திக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட நம்பர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படியாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணா அந்த நம்பர் கிடைச்சிருந்தானே அப்படிங்கிற ஒரு அப்படிதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு வந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால இனி வந்துட்டு அப்படி எல்லாம் எடுக்கிற கஷ்டம் வாய்ப்பு இல்ல ராஜா. ஆமா,
2: ஜிஆருக்கு வச்சுட்டாங்க.
1: இனி வந்துட்டு யூசர் நேம் மூலமாக இனி குரூப்புகள் ஆரம்பிச்சாலும் சரி, நம்பர் ஷேர் பண்ணப்படாது, இனி எந்த ஒரு நம்பரையும் பார்க்க முடியாது. ஆனா நம்ம குரூப்ல இருப்போம், இவங்க தான் அந்த குரூப்ல நம்பர் இருப்பாங்க.
2: நல்ல விஷயம், உண்மைக்குமே நல்ல விஷயம் அது.
1: அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம் தொடர்ந்து முடிந்திருங்க. இந்த பாடலை தொடர்ந்து

0: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற அடுத்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றோம். இந்த நாளில் முடிந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, அதுக்கு முதல்ல நாங்க ஒரு விஷயத்தை சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னா,
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் சிவானி இணைந்திருப்பாங்க.
0: விடைபெறும் நான் ஜி ஆர்
1: மற்றும் ஆச்சி ஆனந்தி.
0: தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடன் மக்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஹெரோயின் போதைப் பொருள் 3.074 கிராம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவருக்கு அனுராதபுரம் மாகாண மேல் நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இவ்வாறு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர் கக்கிராப வீதி தலாப பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஆவார். இந்த வழக்கு 4 வருடங்களுக்கு மேலாக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் முறைப்பாட்டாளரால் சந்தேகத்துக்கிடமின்றி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் உரிய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானின் வடமேற்கு பகுதியான மேற்கு அசர்பைஜான் மாகாணத்தில் செயல்பட்டதாக கூறப்படும் ஆயுதம் ஏந்திய பிரிவினைவாத பயங்கரவாத குழுவொன்றை தங்களது படையினர் முறியடித்துள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. மகாபாத் மற்றும் பீரான் சஹர் பகுதிகளுக்கு அருகிலுள்ள மலைப்பகுதிகளில் குறித்த குழுவினருடன் மோதலில் ஈடுபட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் கனரக ஆயுதங்களின் ஆதரவும் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சிவானி வந்தாச்சு. நேர்காணிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை படத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசி சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வாசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போகின்றோம். வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள், அதே போல டான்ஸ் பாட வைக்கக்கூடிய பாடல்கள், அதே போல உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலும் தர்றதுக்கு நானும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆவலா அப்படியே வெயிட் பண்ணிட்டே வந்திருக்கிறேன். துஷா பாத்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளைக்கு பிறகு அப்படியே வாசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லோருமே சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனவே அழைப்பு 5:00
1: வசந்தகுமார்
0: முதல் நேரம் பேசுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஒரு
0: பாடல் பாடியே ஆகணும். ஒரு பாடல் பாடுங்க பாப்போம். இடைக்கால பாடல்
1: பாடலா?
0: பாடலா? பாடலா? பாடிடுவே.
1: நெஞ்சம் கொஞ்சம் முருகாதா, உன்னை கொஞ்சம் பிரிந்தால் உயிர் தடுமாறும், உன்னை தொடும் போது உயிர் கொஞ்சம் ஊறும், உனக்குள்ளே எனக்கு எனதுயிர் வாழும் வாழும். ரத ரத அனுராதா, நெஞ்சம் கொஞ்சம்
0: யாருக்காக இப்படி நீங்க உருகி உருகி பாடுறீங்க? உங்களோட ராதாவுக்காகவா? பாடுவீங்க அப்படின்ற விஷயமே எனக்கு இன்னைக்கு தெரியும். இனி வரக்கூடிய இல்லைனாலும் உங்களை பாட வச்சுதான் அனுப்புவேன் நானு.
1: ராஜமாணிக்கராஜேந்திர, உமாச்சந்திர, முக்தாஜோகம், மருதுமொழி, பிசேஷ் கப்பன், ராஜ்குமார், அம்மம்பட்டி ராசய்ய, வழிமட செல்வராம், போப்பிட்டி அணிநூறு, வீட்டு திட்டம்
0: நன்றி.

0: வணக்கம்
1: சந்தோஷமான வணக்கம் குணால், எப்படி இருக்கீங்க? ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? லைன் கிடைச்சிருச்சா? அப்படியா,
2: சந்தோஷம்.
1: அப்படியா குணால், சரி ஓகே சொல்லுங்க. டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா?
1: நேற்று தன்சல் வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்களா? அதை மிஸ் பண்ணுவோமா இல்லையா? சரி ஓகே குணால் சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யார் இணைத்துக் கொள்ள
2: போறீங்க?
1: ஓகே அந்த பாடல் நான் தாரேன், சரியா? ஓகே குணால், நன்றி.
2: நன்றி,
1: பாய் பாய். சூப்பரான பாடலாம் தொடர்ச்சியா நீங்க கேட்கணும். தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்குது உங்கள் ஷிவானி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். 1992 வெளிவந்த சின்ன பசங்க நாங்க திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே கேட்டு நாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறோம். நேரம் 5:34 இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நீலான்னு
0: கூப்பிடவா ஸ்ரீன் கூப்பிடவா? எனக்கு விளங்குது. ரொம்ப இனிமையா இருக்குது. கோயில் பாடுற மாதிரி இருக்கு.
1: அப்படியா?
0: இப்படி எல்லாம் சொல்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது என்னோட ஆசை கெடுவு. அதுதான் பொதுவாவே மழையும் வெயிலும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் காற்று வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு வானவில் தோன்றும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம்.
1: சொல்லுவோம்
0: சரி ஓகே. ஸ்ரீனிலா சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா?
1: ஓ நல்லாவே பிடிக்கும். எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: பூ மாறி பூ மாறின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: பூ மாறி பூ மாறி
1: மாறி பூ மாறின ஒரு பாடல் இருக்கு.
0: ஒருக்கா பாட
1: மாட்டீங்களா? பாடுங்க.
0: பாட மாட்டீங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப அழக உற்சாகமா அப்படியே இனிமையா பேசிட்டு போயிருக்காங்க. இந்த நேரம் மோகனூர் வழியாகவும் இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான மாலை நேர வணக்கம். மக்கள் செவ்வாயாகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகள் ஒவ்வொன்றும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம் விலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மாலை நேர வணக்கங்களோடு முத்தைய காளிமுத்து கடற்கரை ட்ரைட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தன் குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தானும் இணைந்திருப்பதாக ஆரையும் பதிலிருந்து இது ரத்தனம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மாலை நேர வணக்கங்களோடு கேரளின் ஆகாஷ் இருக்கிறாரு. மேபி டிகந்திலிருந்து பிரசாத் இருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐசகுதிரை இனிமையான மாலை நேர வணக்கம். நாங்கள் புவாக்விட்டி பிரகதிபுரம் அவிசாவளியை சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷந்தன், திவாகரன், தினுஷன், ரண்யா, இசைஞானி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. காத்தான்குடி நிகழ்ச்சியோடு இருந்ததாக இர்ஷாத் இருந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கைகரசி இருந்திருக்காங்க. அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கெரோலினால் இருந்து லலிதன் வந்திருக்கிறாரு. ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டே இருங்க லலிதன். அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கங்களோடு அக்கறைப்பாட்டு பாப்பிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களுமே இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். இப்பயும் கூட ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இது மாநிலத்தை கொண்டாட்டம் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் உங்களோட பேசிட்டு இருக்கு.

0: சபாநாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மலைய 5 மணி கடந்து 43 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
6: அனுசரணை.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: விஜயகுமாரி நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுக்கு எல்லாம் பிடித்திருக்குதா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்கு, நீங்க வந்தாலே அட்டகாசம் தானே.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நான் கேக்கல மக்களே, அவங்களே தான் சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப நன்றி. சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்க உங்களோட கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணவே கூடாது.
1: ஓகே
0: சரி, ஓகே மா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுக்காகவே அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் தர போறேன். யாருக்காக கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: ஹலோ பிரதர், படத்துல இருந்து இன்ப ராகங்கள் செஞ்சு கொள்ளே பொங்குங்க.
0: அட அட அட, இன்ப ராகங்கள்,
1: எனக்கு அந்த பாட்டுல உள்ள மியூசிக் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, சரி ஓகேமா. யார் யாருக்காக அந்த பாடலை கேட்க போறீங்க?
1: எனது குடும்பத்துக்காகவும் வசந்த கேக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கூட வைக்க
1: நன்றி.
0: நன்றி, கேட்டு வரலாம் இப்ப விஜயகுமாரி கேட்டு பாடு. வணக்கம் பாடல், இது ஹலோ பிரதர் திரைப்படத்துக்காக எஸ்பிவி மற்றும் சித்ரா பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: வணக்கம்
1: நவரத்தம்
0: சொல்றேன்
1: ஒரு
0: பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்க இருக்காங்க.

0: சர்வீஸ் பிரியா தர்சனி அசான் சோட்டி அமத்திரிகால மனுவோட குடும்பக்காகவும் அவிதாவோட சீட்டி பசுவோட சேகரண டெய்லர்ஸ் புக்கா எல்லோருக்காகவும் பசங்க கேட்கும் அனைத்து எல்லோருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கும் நன்றி
1: நன்றி ஜூட் பை பை. இதே போல சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான 80s வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடலும் கேட்கலாம். வருகிறது பாடுறது பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில்.

0: வாழ்க்கையெல்லாம்
1: சொன்னீங்க
0: போறீங்க
2: வசந்த மேக்ஸஸ் உங்களோட பேசிட்டு இருந்தோம் உங்க சிவானி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் விருது பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: சத்யகுமார்
1: சொல்லுங்க
0: பாடல் விரும்பி கேக்க போறீங்க மற்றும் அம்மா தாரணி, அண்ணா விதர்சன், தம்பி அஜேசன், அக்கா மனோஜா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் தனது மனதுக்கு பிடித்த ரொம்ப மிகவும் பிடித்த பாடலா கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாயாடி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம், அவங்க பேர் வந்து காயத்ரியும், அவங்களுக்கும் சேர்த்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. அவங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க, நீங்க எது தப்பா நினைச்சுக்காங்கன்னு. அரண்மனை கிளி திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜா செலவாரி இருந்து பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: 102.5
2: ஆமா மேடம், நீண்ட நாளுக்கு போதும் இப்ப நான் ஒன்லைன்ல உங்களை சந்திக்கிறேன். அது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு மேடம். சிவராஜ் சந்திச்சு மிக நன்றி வணக்கத்தை உங்களுக்கு சொல்லுங்க மேடம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி விஷ்ணு. அது இன்னைக்கு எப்படி சவாரிக்கெல்லாம் போனீங்களா?
2: மற்றும் மற்றும் அபிகுட்டி அபிகுட்டி சுவேதா வானொம்பல அருள்மொழி முந்தஸ்பேகம் ஓயதை நீரன் மர்சுக் சீரியல் ராஜ்மா மாவனால் மூர்த்தி மினோரியா சோமசிரி தயால உமச்சந்தர் பாபு கிருஷ்ணமசன் ஸ்ரீகாந்த் பாது கிருஷ்ணதாமி பெந்தைக் தங்கத்துறை யாழ்ப்பாண சாந்தனி மற்றும் பணாவத்த சரோஜேனம்மா மக்களிய ராசைய அன்பான அரிப்பா சிவானி மேடம் உங்களுக்காக பாடலை கேட்போம் மேடம்.
1: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு
2: வணக்கம். நன்றி மேடம்.
1: நன்றி. இந்த நேரம் முகநூல் வழியாகவும் இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிவகிரி தர்ம குலராஜ குரு குருக்கள் வந்திருக்கிறாங்க, அன்பான மாலை வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் செவ்வாய் ராகம் தரும் வாசந்த மேக்ஸஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அவிசவலை பென்ட்ரகெஸ்டிலிருந்து குமார் தங்கதுரை வந்திருக்கிறாங்க. மனைவி நீத்தியவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி துஷந்தன் ருகன்யாஷினி அதே போல கோபி ஆஷன் நிரோஷன் குமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான வாணி நீர வணக்கம் அக்கா, அப்புதொல்லை வியாகலில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக மணிமாறன் வந்திருக்கிறாங்க. கமலவேணி டில்ருக்ஷன் யஷ்வின்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான மாலை நீர வணக்கங்களோடு சப்பமளுக்கு அந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நீர வணக்கம் வசந்த மேக்ஸஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கிணகத்தினிலிருந்து கடவுள கண்ணா வந்திருக்கிறார். அதே போல அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய செவ்வாய் ராகம் தரும் பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அருமையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு புலசிங்களை நிவேதி லலித் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் லலித். அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கங்களோடு செவ்வாய் ராகம் தரும் வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதாக பாடல் தெரிவுகள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லி பேருவலி செம்பட் மாவட்டத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, மது கரவலப்பட்டியில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? தன்னுடைய அன்பு கணவர் ஜெகன் மகன் அஸ்வின் யஷ்வின் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ராஜேஸ்வரி வந்திருக்கிறாங்க புஷ்பரசிலிருந்து, புபரசில் இருந்து, அதே போன்று செலுத்துறை நந்தகுமார் வந்திருக்காங்க வெள்ளவத்தில் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். பூனாங்கலை ஜீஸ்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். அப்புத்தலை புதுக்காடு ரஜினி லாவண்யா வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் அனுஜா கவிஷா நம்ம குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய மாலை நேர வணக்கம் சகோதரி தர்ணிகள இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா ஷாஷினி ஷான் அபிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அப்சன் விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதமான மாலை நேர வணக்கங்களோடு இந்துள்ள எழுச்சியினது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. பாட திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக யோகராஜா வந்திருக்கிறாங்க வேறப்பட்டியில இருந்து. அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக தியாகோ ஜனா வந்திருக்கிறாங்க. மனைவி பாமினி மகன் துஷாரதன் யஸ்வித் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அதே போன்று ராஜா சென்ட் ஜேம்ஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தயோ வீட்டிலிருந்து தயாளன் வந்திருக்கிறார். அதே போல அன்பான மாலை நேர வணக்கங்களோடு புசல்லாவிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. என் அன்பான சகோதரி சிவானிக்கு இனி மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மிஸ்ஸஸ் வரலட்சுமி வந்திருக்கிறாங்க. கொட்டகனிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கலாங்க. கஸ்லாந்த கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல மும்தாஜ் வேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பாட தெரியலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று மீன்பிட்டி கந்திலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. தொண்டைமன செல்வசந்தி சுதன் வந்திருக்கிறாரு. அன்பான மாலை நேருவனுக்கு மனைவி யோகம், பிள்ளைகளான கமல், டிடக்ஷி கருணாகரன், மருமகன் சனுஷா, பிள்ளைகளான அர்ஷவி, மிதுன், சாய் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான மாலை நேர வணக்கங்களோடு தெய்மோதரிலிருந்து மங்களேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. மண்டூர் ராசம்மா தன்னுடைய அன்பு அம்மா தன்னுடைய இல்லத்தில் 65வது பதினாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மகனோடும் மருமகளோடும் பேரு பிள்ளைகளோடும் மிக விமர்சையா கொண்டாடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். மங்களேஸ்வரன் தான் இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு பாடல் விரும்பி கேட்பதோடு தொடர்ச்சியாக உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலும் கேட்கலாம். இதோ அசந்த மேக்ஸ் பசங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் ஈடுகொடுக்கக்கூடிய இயலுமை உலக பொருளாதாரத்துக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரபின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியது IMF. சர்வதேச நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி உயர்மட்டத்தில், IMF தெரிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைப்பு. 555 மில்லியன் ரூபாய் செலவில் கழுபவில வைத்தியசாலைக்கு வைத்திய வசதிகள். டெங்கு அபாயத்துக்கு மத்தியில் பொருத்தமற்ற மருந்து பயன்பாடு குறித்து சுகாதார தரப்பிடமிருந்து எச்சரிக்கை. கைது செய்யப்பட்ட லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சியாமிலாவுக்கு பிணை. சமாதான நிபந்தனைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை, ரஷ்யா யுக்ரைனுக்கு அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். பூகோள நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் பொருளாதார மறுசீரமைப்பில் இலங்கை முன்னெடுக்கும் வழிமுறைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு யுத்தத்துக்கு மத்தியில் இலங்கை அதிகாரிகளின் துரித நடவடிக்கை பேரண்டு பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைபேறு தன்மையை பாதுகாக்க வாய்ப்பாக அமைந்ததுடன் அவர்களின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தின் ஊடாக கிடைத்த பிரதிலாபங்கள் கொள்கை ரீதியிலான பதிலளிப்புகளுக்கு வாய்ப்பளித்ததாகவும் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் செயல்பாட்டு பிரதானி எபன் பெபிஜியோ தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கும் போது அதிகாரிகளின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாட எபன் பெபெஜியோ தலைமையிலான சர்வதேச நாணய நிதிய குழுவினர் கடந்த 24 திகதி முதல் 30 திகதி வரையிலான இலங்கை சுற்றுப்பயணத்தில் இணைந்திருந்தனர். இது தொடர்பில் எபன் பெபெஜியோ இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மத்திய கிழக்கு யுத்தம் இலங்கைக்கு பொருளாதார சுமையாகியுள்ளது. எரிசக்தி விலை அதிகரிப்பின் பின்னர் 2026 பிப்ரவரி மாதம் 1.6% வீத வருடாந்த பணவீக்கம் மே மாதம் 5.5% அதிகரித்தது. சுற்றுலா பயணிகளின் வருகை வீதமும் குறைவடைந்ததுடன் மொத்த சர்வதேச கையிருப்பு அளவும் குறைவடைந்தது. இலங்கை மத்திய வங்கி 100 விடயங்களை அடிப்படையாக கொண்டு கொள்கை வட்டி வீதத்தை அதிகரித்து இதற்கு பதிலளித்ததுடன் பேரியல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முன்னெடுத்தது. அரசாங்கம் எரிபொருள், மின்சாரம் மற்றும் உர நிவாரணம் மற்றும் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் உள்ளடங்கக்கூடிய வகையில் தற்காலிக வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட நிவாரண பேக்கேஜை முன்னெடுத்தது. நிச்சயமற்ற தன்மை உயர்மட்டத்தில் காணப்பட்டாலும் பூகோள பொருள் விலையில் அண்மைய கால வீழ்ச்சி வெளி அழுத்தங்களுக்கு ஓரளவு நிவாரணத்தை வழங்கியுள்ளது. இலங்கையின் முன்னேற்றத்தை வலுப்படுத்தல் மற்றும் நிதி மற்றும் வெளியக நிலைபேறு தன்மையை பாதுகாப்பதற்கு மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலுக்கமைய பயணிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். 2026 ஆண்டு

பயன்படுத்தல் மற்றும் அரசு நிதி முகாமைத்துவத்தை மேம்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள், மிகுதி செலவினங்கள் மீள ஏற்படுவதை தவிர்த்தல் உள்ளிட்ட விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். சூறாவளிக்கு பின்னரான மறுசீரமைப்புகளுக்காக அனர்த்த நிவாரணம் உள்ளிட்ட செலவினங்களை மேற்கொள்வதற்கு காணப்படும் தடைகளை தீர்ப்பதும் அவசியமாகும். அரசு தொழில்துறைகள் மறுசீரமைப்பை துரிதப்படுத்தல், செலவினங்கள் ஒதுக்கீடுகள், எரிசக்தி விலை அளவை முன்னெடுத்து செல்வதற்கு நிதி அபாயங்களை குறைப்பதற்கான சாவியாகும். அதனுடன் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களின் பாதுகாப்புக்கு போதுமான இலக்கு மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என எவன் பெப்பேச்சுவோ கருத்து வெளியிட்டார். இலங்கை பொருளாதார ரீதியாக சுட்டிக்காட்டத்தக்க அளவு முன்னேற்றமடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் முன்னுரிமைகளின் அடிப்படையில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் IMF பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். இலங்கை பெற்றுள்ள பொருளாதாரம் முன்னேற்றம் மற்றும் நாட்டின் அபிவிருத்தியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதை நோக்காக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அலரி மாளிகையில் வைத்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தனர். இதன்போது நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த பிரதிநிதிகள் குழுவினர் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளால் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு தங்களது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக வலியுறுத்தினர். இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய தொடர்ச்சியான ஆதரவுக்காக தனது நன்றியை தெரிவித்ததுடன் எதிர்காலத்திலும் இருதரப்புக்கும் இடையிலான பங்களிப்பை தொடர்ந்து பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் நிலையான முன்னேற்றத்தை அடைவதற்கு இலங்கை தனது எதிர்கால பாதையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய பிரதமர் குறிப்பாக மாறிவரும் உலகளாவிய போக்குகளுக்கு மத்தியில் எரிசக்தி, துறைமுகம் மற்றும் விவசாய துறைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தி நாட்டின் வெளிப்புற அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வர்த்தகத்தை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஈர்த்தல், சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 92 ரூபாய் ஒரு லிட்டர் ஆக்டேன் பெட்ரோலும் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். வெள்ளை டீசல் ஒரு லிட்டர் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். 95 ஆக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் மண்ணெண்ணெய்கள் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த காலங்களில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பெருமளவு அதிகரித்துள்ள போதிலும் இலங்கை தவிர ஏனைய நாடுகள் எரிபொருள் விலையை பெருமளவு அதிகரித்துள்ளன. ஒரு சில நாடுகள் 100%க்கு 100% எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளதுடன் மேலும் சில நாடுகள் 100%க்கு 50% விலை அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளன. எனினும் இலங்கை 100%க்கு 40% மாத்திரமே விலை அதிகரிப்பை மேற்கொண்டிருந்தது. அதன்போது மக்களுக்கு குறைந்த அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் வகையில் டீசல் விலையில் 100 ரூபாவினாலும் பெட்ரோலின் விலையில் 20 ரூபாவினையும் அரசாங்கம் நிவாரணமாக வழங்கியிருந்தது. ₹555 மில்லியன் அதிக முதலீட்டில் கலுபவில போதனா வைத்தியசாலைக்கு அதிநவீன கெத்லப் டிஎஸ் லெத்தோரிப்ஸ் பிரிவு சிகிச்சை சேவைக்காக இணைக்கப்பட்டன. இது தொடர்பிலான நிகழ்வு வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது. இலவச சுவாதார சேவையின் மற்றொரு பாரிய முன்னெடுப்பாக பத்தாக காணப்பட்ட இலங்கை வைத்திய கட்டமைப்பில் உள்ள கெத்லப் பிரிவு எண்ணிக்கையை இவ்வருட இறுதிக்குள் 26 வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார். மக்கள் மய சுகாதார கட்டமைப்பாக மாற்றும் தேசிய வேலை திட்டத்தின் மற்றொரு மையப்புள்ளியாக கலுபவில போதனா வைத்தியசாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கெத்லப் ரசாயன பகுப்பாய்வு பிரிவு, டிஜிட்டல் என்ஜியோகிராபிக் பிரிவு மற்றும் லெத்தோரிப்ஸ் பிரிவு சிகிச்சை சேவைகள் இன்று இணைக்கப்பட்டன. இதற்கு முதலீடு செய்யப்பட்ட தொகை 555 மில்லியன் ரூபாயாகும். இந்நாட்டு அரச வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கெத்லப் ரசாயன பகுப்பாய்வு பிரிவுகளின் எண்ணிக்கை 10 ஆகும்.
இவ்வருட நிறைவுக்குள் மேலும் 16 அலகுகளை வைத்திய

0: நெடுஞ்சாலை கட்டமைப்புக்குள் உள்ளிருக்க அவ்வெண்ணிக்கையை 26 அதிகரிக்க சுவாதராமச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு 3,103 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதுடன் திரைசேரி ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி வழங்குவதுடன் ஜெய்கா நிவாரண கடன் வேலை திட்டத்தின் ஊடாக இதற்கு நிதி கிடைக்கப்பெறவுள்ளது. கொழும்பு, கண்டி மற்றும் காலி ஆகிய தேசிய வைத்தியசாலைகளுக்கும் மட்டக்களப்பு, திருகோணமலை, பதுளை, ரத்தினபுரி, அனுராதபுரம், குருணாகல், யாழ்ப்பாணம் ஆகிய பிரதான வைத்தியசாலைகளிலும் குறித்த கெத்லப் பிரிவு நிறுவப்படவுள்ளது. இங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், சகல மக்களுக்கும் சமமான சுகாதார வசதிகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார். டெங்கு அதிக அபாய கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் டெங்கு நோய் அறிகுறி காணப்பட்டால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மருந்துகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இதுவரை நாட்டில் 54,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் டெங்கு நோய் பரவல் வேகமடைந்துள்ளது. இதுவரை 54,189 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1030 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாளொன்றில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. டெங்கு வைரஸின் 2 பிறழ்வு துரிதமாக பரவிச் செல்லும் அவதான நிலை அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 75 வீத நோயாளர்களுக்கு குறித்த பிறழ்வே ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 31 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. டெங்கு நோய் தாக்கத்தினால் ஏற்பட்ட 32 மரணங்களில் 22 மரணங்கள் மத்திய வயதுடைய பெண்கள் என இலங்கை வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் ஊடாக பெண்கள் சிகிச்சைகளுக்கு செல்வதை தாமதப்படுத்துகின்றமையை காண முடிவதாக இலங்கை வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் மணில்க சுமன திலக்க தெரிவித்தார். இந்நிலையில் டெங்கு நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருந்துகளை பெற்றுக் கொள்ளாமல் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது கட்டாயம் என விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்தார். துரித மருந்துகளை பெற்றுக் கொள்வதன் ஊடாக டெங்கு நோய் மேலும் தீவிரமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவி ஷியாமிலா பெரேராவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் 10,00,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவாக கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவி ஷியாமிலா பெரேரா தனது பதவிக்காலத்தில் லொத்தர் சபைக்கு இணைத்துக் கொண்ட 3 அதிகாரிகளை லொத்தர் சபையில் சேவையில் ஈடுபடுத்தாது அதன்போது அமைச்சராக பதவி வகித்த ரவி கருணாநாயக்கவின் பணிக்குழாமில் பணியாற்றுவதற்கு இடமளித்தமை ஊடாக குற்றமளித்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: உக்ரைனுடன் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் தொடர்பில் ரஷ்யாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைனுடன் சமாதான உடன்படிக்கைக்காக 2024 ஆண்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்த நிபந்தனைகள் தொடர்பிலான நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என கிரெம்ளின் மாளிகை அறிவித்துள்ளது. இந்த நிபந்தனைக்கிடையில் உக்ரைன் தமது ராணுவத்தை அந்நாட்டின் 4 வளையங்களிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுடன் நேட்டோவுடன் தொடர்புடைய திட்டங்களை வெளிப்படையாக கைவிட வேண்டும் என்பதும் குறித்த நிபந்தனையில் உள்ளடக்கம். கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற நேர்முக கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 4 வருடங்களுக்கு மேலாக இடம்பெறும் யுத்தத்தில் உக்ரைன் முன்வைத்துள்ள புதிய யோசனைகளை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். தமது நிர்வாகத்தின் கீழுள்ள 4 வளையங்கள் முற்றாக தமக்கு சொந்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றில் நெதர்லாந்து அணியை பெனால்டி ஷூட் அவுட்டில் முறையில் வீழ்த்தி மொரோக்கோ அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலிருந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆட்டத்தின் 120 நிமிட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து 1-1 என சமநிலையில் இருந்தன. நெதர்லாந்து வீரர் கோட்டி கக்கோபோ கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் மொரோக்கோவின் இஷா டியோப் கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தார். விறுவிறுப்பான பெனால்டி ஷூட் அவுட்டில் மொரோக்கோ அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மொரோக்கோ அணியின் நட்சத்திர வீரர் இஸ்மாயில் சைபாரி வெற்றியை தீர்மானிக்கும் இறுதி பெனால்டி வாய்ப்பை கோலாக்கி மொரோக்கோவை வெற்றி பெறச் செய்தார். இந்த வெற்றியின் மூலம் மொரோக்கோ அடுத்த சுற்றில் கனடா அணியை எதிர்கொள்ள உள்ளது. நெதர்லாந்து அணி இந்த தோல்வியுடன் 2026 கால்பந்து தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இலங்கையின் ஈடுகொடுக்கக்கூடிய இயலுமை உலக பொருளாதாரத்துக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரவின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியது IMF. சர்வதேச நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி உயர்மட்டத்தில் IMF தெரிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைப்பு. 555 மில்லியன் ரூபாய் செலவில் கழுபோவில வைத்தியசாலைக்கு வைத்திய வசதிகள். டெங்கு அபாயத்துக்கு மத்தியில் பொருத்தமற்ற மருந்து பயன்பாடு குறித்து சுகாதார தரப்பிடமிருந்து எச்சரிக்கை. கைது செய்யப்பட்ட லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சியாமிலாவுக்கு பிணை. சமாதான நிபந்தனைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை, ரஷ்யா யுக்ரைனுக்கு அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி வித்திலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3033 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 12, 15, 54, 66. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 12, 15, 54, 66. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,38,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,56,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,919 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 37, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 37, 49. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,43,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள். 5,368 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 30, 34, 40, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 30, 34, 40, 75. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 8, 5, 3, 3 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 8, 5, 3, 3 தெரிவாகி இருக்கிறது. 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,61,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள். 3,207 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 25, 28, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 25, 28, 77. சூப்பர் கேஷ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 0, 6, 7, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 0, 6, 7, 0. நேற்று நாளில் மொத்தமாக 27,67,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,17,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,383 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 15 வெற்றி இலக்கங்கள் 17, 32, 44, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 15 வெற்றி இலக்கங்கள் 17, 32, 44, 67. 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,47,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள். 941 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 1, 6, 8, 9, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 1, 6, 8, 9, 7, 9. நேற்று நாளில் மொத்தமாக 20,30,700 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 415 சீட்டில் வாரத்துக்கான ஜயசாம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 8, 9, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 8, 9, 7, 9. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,37,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1,037 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 5, 24, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 5, 24, 41. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 19,61,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடலாம் தொடர்ச்சி தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். இந்த வணிகத்தில் நம்மளோட முதல் நேரம் யார் இருந்திருக்கான்னு பாக்கலாம். வணக்கம். சந்தோஷமான வணக்கம் மாவனல்ல மூர்த்தி.
1: இனி
0: வரக்கூடிய இல்லனாலும் நான் தான் வரப்போறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மூர்த்தி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்க பேசுறோம் இல்லையா?
1: ஆமாங்க, சித்திராண்டைக்கு பேசுனேன். அதுக்கப்புறம் வேலையை
0: போனேன்.
1: வானொலி பேச
0: முடியாத
1: சூழ்நிலைகள் கண்மணி பரத்தி கற்பூர பொம்மை ஒண்ணு அந்த பாட்டை போடுங்க. மற்ற எங்க குடும்பத்தில் அனைவருக்கும் மற்ற மனைவி கீதா கீதாந்த உற்றார் அந்த வசந்த நேரம் அனைவருக்காகவும்
0: நீங்களும் அழைப்பின் வளையும் அதே போன்று மூங்கனூர் வளையும் இணைந்து கொண்டு இதமான இடைக்கால பாடலாம் கேட்க போறீங்க. அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0112825 அதே போல 0112771111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ நாங்க மூர்த்தி கேட்ட பாடல கேட்டு வரலாம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா, சாங்ஸ் எல்லாம் சூப்பர்மா, நிகழ்ச்சியோட நானும் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி திஸ்ஸ மகாராம கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அதே போன்று சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு கவி வந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஏறாவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்க மக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி யோகராஜா வந்திருக்கிறாங்க வேறப்பேட்டையில இருந்து. அதே போன்று அன்பான இரவு நேர வணக்கங்களோடு நுவரலியாவிலிருந்து வேன்ல வசந்தம் எஃப்எம் ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேரளின ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ், ரொம்ப பயணங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பா போங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிக்கொள்றதோடு சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சுப்பை ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்க மக்கா, நிகழ்ச்சியுடைய பாடல் திறந்து எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக கொட்டக்கலை ட்ரைட்டன்ல இருந்து சந்தியாகும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மாத்தலையில இருந்து வாரிய போல நீல மேகம் வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இரவு நேர வணக்க மக்கா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அஷா தந்திருக்கிறாங்க. அவிசவளந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா, சாப்பிட்டீங்களா, சாங்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் இன்னும் சாப்பிடல, இனிதான் சாப்பிடணும். என்னுடைய அன்பு மனைவி திவ்யா மை உசுறு தனுஷி கவின் புக், அதே போல தர்ஷன், உமா, தினேஷ், மாமி, ராகினி, அஷோ, ஜீவன், சுராஜ் எல்லோரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அஷாத். அதே போல கருப்பையாஸ் கலைச்சலம் இருக்கிறாங்க, பகவந்தலா வந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான இரவு நேர வணக்கங்களோடு ராஜன் வந்திருக்கிறாங்க. அதே போல பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா பலங்குடி இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கங்களோடு ப்ரோக்ராம் சும்மா வேற லெவல் அப்படின்னு சொல்லி நவீன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, சந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ராஜேஸ்வரி வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு கொழும்பு 12 புதுக்கடை இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு ஹினா மனுசரி வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல தர்ஷக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்று மோகனூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இப்போ நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல்களுக்கு காத்திருக்குது, கேட்டபடி நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சீதா. வணக்கம், பாடல் இது புதிய பாதை திரைப்படத்துக்காக.

கேட்டிருக்கும் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக கலம்போவில் இருந்து சமீர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் என்று கேட்டிருக்கிறாங்க. வழிக்கும் பாடல் இது இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடும் நிலாவே திரைப்படத்துக்காக எஸ்பிபி பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: இருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 2 5 0301. அதே போல 0312 2 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: பாடத்திருக்கா?
0: சரி, ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்கிறது. யார் யார் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: என்ன
0: பாடல்? விலங்குல
1: வந்து என்ன பாடல்?
0: ரைட், ஓகே. அந்த பாடல் நீங்க தொடர்ச்சியா இணைந்துருங்க. இப்ப நிகழ்ச்சியோட இறுதி நேரத்தில் தரேன். சரியா?
1: சரிக்கா.
0: நன்றி. நன்றி. இந்த நேர முகநூல் வழியாக இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். அன்பன இரவு நேர வணக்கங்களோட சாங் செலக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லி டெலுக்ஷன் வந்திருக்கிறாங்க. அவிசாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இனி இரவு நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க. பாடல் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி கேகாலையிலிருந்து டீன் வந்திருக்கிறாங்க. தற்போது வந்து தெய்வம் விட்டிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பன இரவு நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியோடு வினோதன் வந்திருக்கிறாங்க. பண்டார விழுந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். லதா கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கிரோவில் இருந்து ஆறி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களே பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு. சாங் செலக்ஷன் வேற லெவல். நான் மஸ்கிலியால இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அம்மா கோகிலவாணி, அண்ணா கிருஷ்ணகுமார், பாட்டி அழகாய் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு சபோஷினி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் சூப்பர் நிகழ்ச்சி சொல்ல வார்த்தைகளே இல்லை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மாத்தலை வாரிய போலில இருந்து நீலமேகம் தேவி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி தேவி. அதே போன்று சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு உதயகுமாரி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிர்மலா மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களே பகிர்ந்திருக்கிறாங்க. வஸ்டன் ராஜா வந்திருக்கிறார். இதமான இரவு நேர வணக்கங்களே பகிர்ந்திருக்கிறாரு. பண்ணையபுரம் மணிக்கடன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஹெடன்ல இருந்து யசோத் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சிகளும் அழைப்பின் விலகும் அதே போன்ற மூக்கள் விலகும் இணைந்து கொள்ளுங்க. இது செவ்வாய் ரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் உங்களோட பேசிட்டு இருக்குது. உங்கள் சிவானி. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்

0: இளையராஜாவின் இசையில் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடத்தோடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். செவ்வாயாகம் கொண்டு வரும் வசந்தா மேக்ஸஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரம் 20 மணி கடந்து 18 நிமிடமாகும். இந்த வேளை அழைப்பில் வசந்தம் வணக்கம். அடடா, வந்தவங்க போயிட்டாங்க. மற்றும் வசந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: தோப்பு குச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுறோம்.
1: ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல அருமையான பாடல்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி ஈடன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் ஈடன். ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது? காற்று மழை
1: பக்கம் எல்லாம் நல்லா இருக்கு. உங்களோட ஊர் பக்கம் எப்படி இருக்கு? உங்களோட வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
0: எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது.
1: இன்னொரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிக்கும் என்ற பாடல முடிஞ்சா தாங்க.
0: ஏ ஊரு மதுரை பக்கம் அந்த பாட்டா?
1: ஏன் பாட்டு மனசில் நிக்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நீர் தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராப்போதுதான்
0: தூங்க கூடாது.
1: குமார் பதில் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் வழிபாடு செல்வராம் பத்ராக்கனுக்கு சந்திரன் திருமதி ராஜாப்தா ஹராம் குமார் அருள்மொழி அது போல பாலச்சேன பத்மா பத்மாவுக்காகவும் நெரிலுக்காகவும் தனலட்சுமிக்காகவும் பார்ப்போம். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி

0: உலகம் கண்டு வரும் வாசந்தா மேக்ஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்த 35 நிமிடமாகும் இந்த விளையாளப்பில். ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: என்ன
0: வர்றவங்க எல்லாம் மழக்கா மழக்கா சொல்றீங்க? இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா?
1: செவ்வாய் ராகத்தோட இணைந்திருக்கோம்.
0: அப்படியா? நிகழ்ச்சி சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்களா, மெதுவா கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: என்ன
0: எப்படி இருக்கிறாங்க? என்ன
1: பாடல்?
0: அந்த பாடல் தானே இப்போ ஒளித்து ஓய்ந்தது. ஊரு தூங்க, ஊரால் தூங்க, நாடு தூங்க.
1: நன்றி.

0: நாகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். கிழக்கு வாசல் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடலை தந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் இரவு 8 மணிக்கு 32 நிமிடமாகும் இந்த விலையளிப்பில் ஒரு சொந்தம் வணக்கம். சந்தோஷமான இரவு நேரம் வணக்கம் அஜித், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிற அஜித், ஒரு பக்கம் மழையா? சத்தமா இருக்குதே, ஒரே இறைச்சலா இருக்குதே, அதான் கேட்டேன். சரி ஓகே அஜித், மஸ்கில் ஏதானே நீங்க? ஓகே சொல்லுங்க, பாடல் தெரிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: நல்ல தெரிவு அக்கா, நீங்க நல்ல பாடல் தெரிவிக்கிறீங்க. எனக்கு கேக்குற பாடல் தெரிஞ்சீங்களா?
0: என்ன பாடல்?
1: மனோ எனக்கு நல்ல சோகம் தெரிஞ்சா.
0: மனோட பாடலா?
1: ஓகே.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? எது வந்தாலும் ஓகேவா? ஓகே, தொடர்ந்து மெயிந்திருங்க, அந்த பாடல் தரந்து முயற்சி. சரியா? ஓகே சொல்லுங்க, யார் யாருக்காக அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த நேரம் நாங்க அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் வந்து ஹட்டன் ஆஸ்போன்ல இருந்து வினோ நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு இந்த பாடல் கண்டிப்பா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக ஒழிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: சிவராகம் கொண்டு வரும் வசந்தம் மேக்ஸஸ் நிகழ்ச்சி ஓடிந்திருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய இறுதி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நேரம் 8:48 இந்த விளையாளப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சிவானி அக்கா, நான் வந்துட்டேன்.
1: யார் இது? அசீமா?
2: நிசாம். நிசாம்
1: நிசாம் எப்படி இருக்கீங்க? நிசாம்
2: நிசாம் நீர்கொள்முதல் இருந்து.
1: ஓகே நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா இருக்கிறேன் நிசாம். நிகழ்ச்சியுடைய இறுதி நேரத்தில் சரி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வந்துட்டீங்க இல்லையா?
2: ஆமா, நான் காலை எழுந்து எழுந்து 6:20 எழுந்து வாரத்துக்குள்ள நீங்க
1: போயிட்டீங்க. நீங்க வர வரைக்கும் அந்த பஸ் வந்து நிக்காது இல்லையா? அதான் நான் போயிட்டேன். ஓகே, இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
2: இன்னும் இல்லக்கா, இதுக்கு இனி மேல் தான்.
1: இனிதான் சாப்பிடணும் இல்லையா?
2: ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நானும் இனிமேல் சாப்பிடணும்.
2: எனக்கு கடைசி நல்ல பாட்டு தரலாமா?
1: என்ன பாடு?
2: தாய் தாய் வீட்டு பாடத்திலிருந்து உன்னை அழைத்தது கண்.
1: என்ன பாடு?
2: உன்னை அழைத்தது
1: எனக்கும்
2: வசந்தம் கேக்கும் மக்களுக்கும் யூகேங்கிற மூசாத் மச்சானும் ரீமாவும்.
1: நன்றி, நிகழ்ச்சியோடு இருந்து
2: நன்றி.
3: உன்னபடிகளு மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனதை வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு
4: கேளு.
3: அப்படியே அது இல்ல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அவுக்காம நான்

வணக்கம் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர் ஜெஷி பாணி. நன்றி சொந்தங்களே.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். கவிதைகள் அரங்கேறும் நிறமாக வர காத்திருக்கிறது. இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வரும். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 9 மணி.

உங்கள் காதல் கவிதைகளும் அரங்கேறும் நேரம் இது. இன்றைய நாளுக்கான இரண்டு தலைப்புகளும் இவைகள் தான். குடை, முதலாவது தலைப்பு குடை, இரண்டாவது தலைப்பு ரயில் பயணம். குடை, ரயில் பயணம், இந்த இரண்டு தலைப்புகளையும் வைத்து உங்களது கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0031 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயார்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான தலைப்பு குடை ரயில் பயணம். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம். யார் இது? முந்தாஷ் பேகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? சரி சொல்லுங்க, கவிதை இருக்கா?
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: ரயில் பயணம். ரயில் நிலையங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் சில நினைவுகள் மட்டும் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கும்.
0: அருமை, அருமை. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி, நன்றி. யார் யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காக, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேருக்காகவும், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமு, பர்தா, பாத்மா, ரவி, ரஹ்மா, மருத்து, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஷ்ணு, உமாச்சன், வசந்தகுமார், பாருக், ஈடன், அப்துல் மஜி குடும்பத்தோட வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: பேர்களும் ரயில் மாதிரிதான் போகுது. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். போனிஷனா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பார்த்திருக்கிறார். இடைக்கால பாடல்கள், அதுவும் சோக பாடல்கள் சொன்னால் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். இது வசந்த நிலா.

0: ஏழை வீட்டில் பூத்த காலை நேர பூவை பாடல் ஒழித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றகள் வசந்த நிலா காற்றலைகள், இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே உங்கள் கவிதைகளையும் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளுக்கான தலைப்பு குடை ரயில் பயணம். இந்த இரண்டு தலைப்புகளில் ஒன்றை அல்லது இரண்டுக்குமே உங்களது கவிதைகளை எழுத்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு விஸ்வநாதன். சொல்லுங்க, அந்த பக்கம் மழையா?
1: இல்ல சார்,
0: மழை இல்லையா? சரி, கவிதை இருக்குதா? கவிதை இருக்கா?
1: உடையை நாங்கள் சுமக்கின்றோம், உடையை மழையோ புயலோ நம்மளே காக்கின்றோம். உடையை நாங்கள் சுமக்கின்றோம், உடை மழையோ புயலோ வெயிலோ உடை நம்மளே காக்கின்றோம்.
0: சரியா, அருமை அருமை. சரி, நன்றி விஸ்வநாதன்.
1: பாடல் கேட்கும் போது பாடல் கேட்கும்.
0: ஆ, யார் யாரா இருக்காங்க?
1: பாடல் கேட்கும் மரமா தம்பி குடும்பம், தம்பி குட்டி, பாண்டோன்பன், அருமுறை, முந்தாஸ் பேகம், ஒயிலர், வீடன், மரப்போ, பெரிய ராஜமா, மாமல்லமூர்த்தி, இமானவலையா, சோமசிங், தகாலம், உமாச்சந்திர, பாபு, கிருஷ்ணபக்தன், ஸ்ரீகாந்த், பாபு கிருஷ்ணதமை, தந்தை சந்தத்துறை, அம்மன் பராமத்த சரோஜினி அம்மா, யாழ்ப்பாண சாந்தனி, மக்களே ராசே, அன்பான அறிவிப்பாளர் புனைச்சர், உங்களதான் பாடல் கேட்டேன்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. இதே போன்று எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கவிதைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கவிதையை இப்படி சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து மாலி. ரயில் பயணத்தில் ரயில் ஜன்னல் வழியே வழிந்தோடும் மரங்களை காட்டிலும் என் மனதை வேகமாக கடந்தது உன் ஒரு பார்வை. தண்டவாளங்கள் இணையாக ஓடினாலும் சேராததை போல நானும் நீயும் மௌனத்தில் பயணித்தோம். தண்டவாளங்கள் இணையாக ஓடினாலும் சேராததை போல நானும் நீயும் மௌனத்தில் பயணித்தோம். நிலையங்கள் பல கடந்தன, நிலையங்கள் பல கடந்தன, நிமிடங்கள் பல கரைந்தன, ஆனால் உன் புன்னகை மட்டும் என் இதயத்தில் நிலையமாகிவிட்டது. டிக்கெட்டில் எழுதப்பட்டது இலக்கின் பெயர் மட்டுமே, டிக்கெட்டில் எழுதப்பட்டது இலக்கின் பெயர் மட்டுமே, என் மனம் மட்டும் உன் பெயரையே என் வாழ்வின் இலக்காக எழுதியது. ரயில் நிற்பது, ரயில் நின்றபோது, ரயில் நின்றபோது நீ இறங்கிச் சென்றாய், ஆனால் என் நினைவுகளின் பெட்டியில் உன் காதல் மட்டும் இன்னும் பயணித்துக் கொண்டே இருக்கிறது.

0: கற்றலைகள் வசந்தனிதா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிகள் தலைப்பு குடை வயல் பயணம். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சப்புமார், கண்ட பெரிய புரியானிலிருந்து வசந்தகுமார்
0: பேசுறேன். வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கு. பெரிய குறியான சொல்றது தர்ணியங்கள் அப்படியா? சரி வசந்தகுமார், கவிதை இருக்கா?
1: கவிதை இல்ல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல் பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வாய்ப்பேச்சு போதும் என்று நினைக்காதே நண்பா.
0: என்ன காரணம்?
1: இல்ல, அருமையான பாடல் அது.
0: பாடல் கேக்குறதுக்கு
1: பாடல் கேட்பதற்காக தோப்பு கொத்து கடை வீரன், வக்கலை ஐயா கண்ணு, தலவக்கலை கிருஷ்ண பக்தன், நேர்கொழும்பு சாம்குமார், பதுளை ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், முத்தாசேகம், அருள்மொழி, பிசரிஸ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்பத்திய ராஜய, வழிமட செல்வராம், விரகக்கா கேட்கும்.
0: சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. ஏராளமான சொந்தங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிவஸ்ரீக தர்மகுல ராஜ குருக்கள் ஐயா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். அன்பு கலந்த வணக்கம் போனிஷண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. பாடல் வரிகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். பாசங்கள் அனைத்தும் வேஷமாக மாறி போனால் உன் பார்வைகள் அனைத்தும் வெறுமையாகிவிடும். சந்திரலேகா தான், அந்த சந்திரேகா தான் அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுருக்கிறாங்க. துஷிப்ரியா, அன்பு கலந்த வணக்கம் என்று பார்த்துருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அன்பான வணக்கம் போனிஷனா நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கிறது. வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். போனிஷனா, எப்படி இருக்கிறீங்க? கிண்ணியா மௌருஃப் நகர்லேருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் சகோதரா, நான் பூனாகலையிலிருந்து, பூனாகலையூர்லிருந்து வசந்தத்தின் தோழன் சிவகுமார். சொந்தங்கள் எல்லோருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். வணக்கம் போனிஷனா. ரொசல்ல கம்ம குசல் ராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கிறார். பாடல்கள் பிடித்திருக்கிறது, என்னையும் மன்னித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். மாயாலகு ராஜ்குமார். ராஜ்குமார் ஹல்து மொழியிலிருந்து தன்னுடைய கவிதையை எப்படி சொல்லியிருக்கிறார்? வசந்த நிலாவுக்கான கவிதை. வசந்த கால தென்றலில் வந்து நின்றாய் நீயே, உன் கண்களில் தெரிந்தது வானம் முழு நிலவு. உன் புன்னகை ஒரு பூவாய் என் மனதில் மலர்ந்தது, உன் பேச்சு ஒரு கீதமாய் என் உயிரில் கலந்தது. தொழாமலே தொட்டது உன் அன்பின் மென்மை, பார்க்காமலே பார்த்தது உன் நினைவின் இனிமை. வசந்தம் வந்தாலும் நீ இல்லை எனில் வெறுமை, நீ இருந்தால் போதும் ஒவ்வொரு நாளும் நிலா. என் வசந்த நிலாவே, என்றும் நீயே என் காதல். இரவு வணக்கம் போனிஷன் நான் சொல்லிக்கொண்டே செவ்வாய் ராகங்களின் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கேதீஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். திறனைகளிலிருந்து அப்பா ரவி, அம்மா மல்லிகா, அன்பு மனைவி ரம்யா, வினித், ராகுல், சத்துரிகா எல்லாரும் நிகழ்ச்சி கே, சர்மிளா எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தன்னை மன்னித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். உங்களுக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எழுதியிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நான் கொடுத்த தலைப்பு குடை ரயில் பயணம். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: என்ன
0: பேருமா? சாந்தா. எப்படி இருக்கிறீங்க? அப்படியா? நன்றி நன்றி சாந்தா. சொல்லுங்க சாந்தா, கவிதை இருக்குதா? சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காம கேட்கலாம். நன்றி நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மத்தில இருந்து தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்களா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் சொல்லிக்கொண்டு எங்களோடு வைஷ்ணவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே எனக்காகவும் எனது அன்புக்குரிய சொந்தத்துக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே கடுவலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குடை ரயில் பயணம்.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தலைப்பாக குடை ரயில் பயணம். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை எழுத்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பினோடு சொந்தம் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். மருசு பேசுறேன்.
0: மருசு எப்படி இருக்கீங்க? மருசு நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நான் இனிமையான பாடல்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க மருசூத், சாப்பிட்டீங்களா?
1: அண்டாதபுரம் பாரூக், முமதாஸ் பேகம், ராஜலட்சுமி அம்மா, அருள்மூர்த்தி அக்கா, ஆட்டோ விஸ்வநாதன், அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் தெருவில் ஒரு பாடல் தர முடியுது.
0: சரி, நல்ல பாடல் ஒன்று தரணும். சரியா?
1: செம்பகம் திரைப்படத்தில் காதல் ராணி இல்லை அந்த பாடல்.
0: காதல் ராணி இல்லை, என்ன காரணம்?
1: அது அந்த பாடல் வரிகள் எனக்கு பிடிச்சிருக்கு.
0: அப்படியா? சரி, சந்தோஷம். நன்றி, முயற்சிக்கிறேன்.
1: நன்றி.
0: அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே ராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் போனேஷண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். சிவகுமார் சேலத்திலிருந்து, இந்தியா சேலத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். அன்பு கலந்த வணக்கம் அக்கறை பெற்று பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். மாத்தலை வாரிய பொழையிலிருந்து நீலமேகம் தேவி. அண்ணா, நான் ஏராவூர் நான்கிலிருந்து தாஷன் பிரியா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. காங்கேயம் வத்தையைச் சேர்ந்த ஸ்ரீமுருகன், சிவனேசன், லோகநாதன், பத்மநாதன், செல்வரத்னம் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே லோகநாதன் இந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுகிறார். சுதாகர் மேகலா, இதமான வணக்கம் என்னான்னு சொல்லிக்கொண்டே பங்குடாவில் இருந்து, உன் புன்னகை ஒரு பூவாய் என் மனதில் மலர்ந்தது, உன் பேச்சு ஒரு கீதமாய் என் உயிரில் கலந்தது என் உயிரே. அருமை. கொழும்பு 14 மும்தாஷ் பேகம் தன்னுடைய கவிதையை படிச்சுள்ளிருக்கிறார். எனக்கு இன்னும் புதிதாக இருக்கின்றது, நான் மழைக்காக இல்லை வெயிலுக்காக என்று. எனக்கு இன்னும் புதிதாக இருக்கிறது, நான் மழைக்கா இல்லை வெயிலுக்கா என்று. என்னை விரிக்கும் ஒவ்வொரு முறையும் வெயிலான குடையின் வலியை உணர்கிறேன். அருமை. குடை என்ற தலைப்பில் அந்த கவிதையை சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே திறனைகள் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறாராம். பிரதீப், விகாஷ், பிரகாஷ் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். ஜீரோன் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள், இனிமையான பாடல்கள் கவிதைகளோடு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான தலைப்பு குடை ரயில் பயணம். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: குருநாகல் முதுந்துவ ரினவுஸ்.
0: ரினவுஸ் எப்படி இருக்கீங்க? ரினவுஸ் நல்லா இருக்கீங்களா?
1: சுகமாயிருக்கிறேன். நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்குன்னு பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: நிச்சயமா, ரொம்ப அருமையான பாடல்கள்.
0: அப்படியா? சரி சரி. கவிதை இருக்கா?
1: இருக்கு, சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: இரயில் பயணம். சில மணித்துளிகளில் நீங்கா நினைவுகளை உள்ளிழுத்து, சில மணித்துளிகளில் நீங்கா நினைவுகளை உள்ளிழுத்து, புது உறவின் வரவோடு நகர முடியாமல் நகரும் இரயில் பயணம்.
0: அருமை, அருமை.
1: குடைய. மலையோடு மண் கொண்ட காதல் மனம் பரப்பி பாய்ஞ்சிடவே, மலையோடு மண் கொண்ட காதல் மனம் பரப்பி பாய்ஞ்சிடவே, குடையே உனக்கென்ன கோபம் மலையோடு, மலை போல் விரிந்தே நீ மலைதான், மலை அதன் அழகினையே மறக்கின்றாய். குடையே உனக்கென்ன கோபம் மலையோடு, மலை போல் விரிந்தே நீ மலை அதன் அழகினையே மறக்கின்றாய். நன்றி.
0: அருமை, அருமை. வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலையில் வசந்த நிலா 102.6, 102.8 என்ற வரிசையில் எங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantamfm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது? நல்லா இருக்கணுமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கொட்டும் மலையில் நான் நனைய கூடாது, என் மேல் எத்தனை பாசம், நான் வெயிலில் காயாமல் நனையாமல் என்னை காப்பாற்றும் உடையே. இதே போல் எல்லா பாசங்களும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த கவலையுமே இருக்காது. உனக்கு நன்றி கொடையே.
0: அருமை அருமை. வாழ்த்துக்கள்.
1: ரயில் பயணம்
0: சொல்லுங்க.
1: ரயில் பயணம் என்பது ஒரு அதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை. நாங்க தூரத்தில் இருக்கும் போது ரயில் செல்லும் வேகமும் அது ஓசையும் நம்மளை அதிர்ச்சியில் தாழ்த்தும். ஆனால் அந்த ரயிலின் உள்ளுக்கு இருந்து போகும் போது தாயின் மடியில் உறங்குவதை போல் தான் இருக்கும். காதலன் காதலி ஒன்றாக செல்வதை போல் இருக்கும். பாசம் நம்மளை அறியாம மனதில் அமர்ந்துவிடும். ரயிலின் உள்ளுக்கு அமைதியாகத்தான் இருக்கும், வெளியில் தான் சத்தம் கேட்கும்.
0: அருமை. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு கொண்டாடுற கவிதைக்கு. எனக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம் அம்மா. அதே போன்று அழைப்பின் வழியாக சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வத்தலிலிருந்து தன்னை மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு ஐஸ்வர்யா வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எட்டியாந்தூரிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, அதுவும் இடைக்கால பாடல்கள் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகிர்ந்திருந்தார். பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பாடல் கேட்பதற்காக ஏராளமான சொந்தங்களை இணைத்திருக்கிறார். அன்பு சொந்தங்கள், அன்பு மனைவி, பிள்ளைகளுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுக்கு இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு நிகழ்ச்சி ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே சைந்தவி நிகழ்ச்சி கேட்பதாக எடுத்திருக்கிறாங்க. ஃபேஸ்புக் வழியாக நந்தகுமார் அன்பு வணக்கம் என்று சொல்லி கார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா பெரிய நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது புவனேஷ் என்று சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. வணக்கம். நான் தெமோதரை மங்களேஸ்வரன். குடை மழை வரும் என்று குடையை விரித்த போது மழை வேறு திசைக்கு மாறிவிட்டது. குடை மட்டும்தான் எனது மக்களில் இருந்து ரயில் பயணம். இரவும் பகலும் இரும்பு பூச்சி பில்லிலும் சில்லில் ஓடுகிறதாம் ரயில் பயணம். அருமை. கடவுளை கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு

வாய்ப்பாக இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வரைகிறது கேட்டு மகள்கள் ஹட்டன் கலாதேவி, ஐயாதுரை, முருகதாஸ், ஷபக்ஷன், தவிக்ஷா எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற புவனேஸ்வர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கழுதாவலை சுந்தரம், சசிகலா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பள்ளி காலங்களில் மழை வரும் நாட்களில் உன் குடைகள் உன் தோல் மீது கைவத்து பஸ் நிலையம் வரை வந்த அந்த நாட்கள் மறக்கவே முடியாது. இப்போ நீ எங்கேயோ நான் எங்கேயோ, அது ஒரு கனா காலங்கள். இந்த தலைப்பினை தந்த வசந்த வானொலிக்கு நன்றி. உருவான் வெல்ல சிங்காரவத்தை மகேஷ் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுக்கிறார். அன்பான வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? திறனைகளிலிருந்து நிகழ்ச்சியோடு நானும் எழுந்திருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டேன். டிலானி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு குடையின் கீழ் இரு இதயங்கள், ஒரு குடையின் கீழ் இரு இதயங்கள் நின்று அந்த நொடி மழை துளி கூட நம் காதலுக்கு இசை பாடின.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்ற இதமான பாடல்கள், காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது நினைவுகளை தூண்டி கொடுக்கின்ற பாடல்கள். எங்கள் பழைய நினைவுகள், காதல் நினைவுகளையும் எங்கள் மனதில் அலைபோட வைக்கின்ற பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: நன்றி.
0: சொல்லுங்கம்மா, கவிதை இருக்கா?
1: கவிதை இல்ல.
0: சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என் கணவர் அப்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் கிருபாயா, சவிதா குட்டி,
0: அன்பான வணக்கம் என்று சொல்ல வேண்டிய சஹரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். குருநாகலில் இருந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள், வணக்கம் புவனேஷ்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கவிதைகளையும் நிறைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். தவராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், தெய்யோ வீட்டிலிருந்து. புவனேஷ்ணா வணக்கம் நினைச்சிருக்காரு, வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? மாலா பதினாற்று நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான இனி இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் எங்களை மகிழ்விக்கிறது. எங்களுக்கும் பாடல் தாருங்கள். தெய்யோ வீட்டிலிருந்து கேகாலை டீன் தற்போது தெய்யோ வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அகமது ஜியா பொத்துவியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பார்த்திருக்கிறார். அன்புக்கிணி அறிவிப்பாளர் திரு புவனேஷ், நன்றி. நான் சிவச்சந்திரன் அட்டாம் வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். லலித் ஸ்மோக்கியா கரோலினா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், லலிதன். அதே போல பார்த்திபன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கார், வணக்கம் பார்த்திபன் எப்படி இருக்கிறீங்க? புவனேஷ்ணா எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவள்ளியிலிருந்து வினோதன், வினு, லதா, கிஷாந்தன், ரோஷான், அதே போல ஷபினா, சிலருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? தொண்டைமன்னாறு செல்வ சன்னதி சுதன் சொல்லியிருக்கிறார், நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்கின்ற என் தோட்டத்து பூக்கள் என்ன ஒரு மலத்தனம் என்று வேடிக்கை பார்த்திருக்கையில் மேலிருந்து துளிர்ந்து விழுந்தது இலையில் தங்கிய ஒரு துளி மழை நீர் கொடை மீது. அருமை, வாழ்த்துக்கள் போனிஷ். அன்பான வணக்கம் கடுவலை மனோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், நிலான் மேக்ஷன் சொல்லிக்கொண்டே. போனிஷ் அண்ணா அன்பான வணக்கம், நீ என்னை ஆயிரம் தடவை வெறுத்து சென்றாலும் என்னுடைய அன்பு உன்னை தேடி தேடி வரும். கரோலினாலிருந்து கருணாகரன், அருமை. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு. கன்னியா பொது குடியிருப்பிலிருந்து நஃபீர், ரஹ்மானியா நகர் முதலாம் நதீர், ஜெஷி, ஃபாத்திமா, நீதா, நீனா, நஹதி, அஹமத், ஷஹரி அஹமதுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். உன் புன்னகை ஒரு பூவாய் என் மனதில் வளர்ந்தது, உன் பேச்சு ஒரு கீதமாய் என் உயிரில் கலந்தது. அருமை. அதே போன்ற அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பாடல்கள் பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே ஹல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்கிறேன். பாடல் கேட்பதற்காக கவிதா, சரோஜினி, கருணா அண்ணா, மெடலேஷ் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிலா. இனிமையான பாடல்கள் உங்கள் காதுகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கிறது. அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் புவனே.
0: வணக்கம்.
1: தோப்பூர் அனிஃபா.
0: தோப்பூர் அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையான பாடல்கள்.
0: அப்படியா, பிடிச்சிருக்கா?
1: சூப்பர்.
0: சரி, சொல்லுங்க அனிஃபா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல் வத்தல் ஐயா கண்ணு, ஜம்பகா அப்துல் மஜீத், தோப்பூர் நோடின் சிராஜ், செல்வனர்
0: முஹைதீன்.
1: எனக்கு ஆண்டியும் உங்களுக்கு ஆண்டியும் நிகழ்ச்சி கட்டிக்கொண்டு அனைத்து நேர்களுக்கு ஆண்டியும் அடுத்து வரும் பாடலையும் கேட்போம்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஒரு சொந்தம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
2: நான் ஹம்பாந்தோட ஜமீல பேசுறேன் சார்.
0: ஆ ஜமீலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம் சார்.
0: பாடல்கள் பிடிச்சிருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே.
2: நன்றி.
0: ஜமீலா, கவிதை இருக்கா?
2: இல்ல சார்.
0: சரி, உங்க பேரு சேர்த்து கொண்டோம். யார் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: ஹம்பாந்தோட மர்தூக், சின்னையா மகாதேவன், முஸ்தாஸ் பேகம், அம்பாந்தோட்டை சாயிரா, ராஜேஸ்வரி அம்மா, அன்ராதபுரம் அர்பா நகர் பரீதா, சோமசிரி ஐயா அவர்களுக்கு ஆவேண்டியும் உங்களுக்கு ஆவேண்டியும் எனக்கு ஆவேண்டியும் வசந்த முள்ளங்கள் அனைவருக்கு ஆவேண்டியும் கேக்குது சார்.
0: எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. இனிய வணக்கம். கொரோனாக்கள் முதன்மையிலிருந்து ரினவுஸ் ரயில் பயணம். சில மழைத்துளிகளில் நீங்கா நினைவுகளை உள்ளிருந்து புது உருவின் வரவோடு நகர மறுத்தது. நகர மறுத்து நகரும் ரயில் பயணம். குடை மழையோடு மண் கொண்ட காதல் நறுமணம் பரப்பி பாய்ந்திடவே குடையே உனக்கென்ன கோபம் உடையோடு மழைபோல் விரிந்தேனி மழையதன் அழையினை மறைக்க நினைக்கிறாய். அருமை அருமை. கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எட்டியாந்தோட்டையிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதனுக்காகவும், தும்மோதரை வகைத்தோட்டம் சின்னையா மகாதேவனுக்காகவும், வத்தலை ஐயா கண்ணு ஆகியோருக்காகவும் பாடல் தாங்க சொல்கிறது தங்கதுரை எட்டியாந்தோட்டிலிருந்து பென்டிகேஷன்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். சுகந்தினி கருணினா சுகந்தினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சுகந்தினி பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். இரவு பொழுது வணக்கம். ஓர் தங்கு கொலுசு பாடல் தர முடியுமா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடித்த பாடல். விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, அம்மா பெயர் மலர், மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ராஜ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். தன்னை மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். மில்டன் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். மூதூரு பட்டுத்திட்டல் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சேந்திரகான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கண்ணா வந்திருக்காரு, ரொம்ப வணக்கம் என்று வந்திருக்காரு. வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறதாக பார்த்துருக்கிறார். புவனேஸ்வரன் மங்கேகரசி, அலகேந்தர் ராஜா, அதே போல் அகமண்ட் அசியா, அட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். இர்ஷாத் காத்தான் கொழுந்த நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அட்டாம்பிட்டி புஷ்பராஜ், அதே போல கிருஷாந்த் சுமதி, சஹாமா வீதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. ஷலீம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஈஸ்வரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம். கொழும்பு புதுக்கடையிலிருந்து இரவு பொழுது வணக்கம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இன்ஹாம் அன்சாரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பலாங்குளிலிருந்து வேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. தனக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுன்னா ஊரடாவத்தையிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்து அகிலா தம்பி ராசா அன்பு வணக்கம் என்று பதிருக்கார். வணக்கம் சொல்லிட்டு நாவலப்பேட்டிலிருந்து கிருஷ்ண சுமத்ரான் அந்த கமெண்ட்ஸ் பதிவிருக்கேன். நிஷா அனிஷா வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் குரலின் ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பண்ணைப்புறம் மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்கிறார். ராஜீவ் பாய் கிராண்ட் பாஸ்ட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். குறிஞ்சங்கனி அசருதீன், அதே போல தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். தங்களை மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அதே போல மஸ்கலியிலிருந்து நாகேஸ்வரி, இப்பொழுது கட்டால இருக்காங்களாம். தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். இடைக்கால பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே பாடல் தாருங்கள், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தவராசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அண்ணா ஒலிக்கின்ற பாடல்கள் அத்தனையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் நிகழ்ச்சியை நான் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம். அடுத்து வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண், அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாலும் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்களிவிற்கும் அன்பான சந்தோஷமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதத்தின் முதல் நாள், புதிய மாதத்தின் முதல் விடியல். புதிய நம்பிக்கைகள், புதிய இலக்குகள், புதிய முயற்சிகளை மனதில் விதைக்கும் ஒரு இனிய தருணம் இது. கடந்த மாதம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வோம். இந்த மாதம் நமக்காக காத்திருக்கும் வெற்றிகளையும் தன்னம்பிக்கையுடன் வரவேற்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு, ஆனால் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் நம்மையே புதிதாக உருவாக்கிக் கொள்ளும் ஒரு அழகான தொடக்கம். இந்த காலை பொழுதில் உங்கள் முகத்தில் புன்னகையும் உங்கள் மனதில் உற்சாகமும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் என்றும் நினைத்திருக்க வாழ்த்துகின்றோம். நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127275000 அதே போல 0127275111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு உங்கள் சிவானி. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இது. ஜூலை மாதத்தை வரவேற்கும் முகமாக பகவதி திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு பண்குடா வெளி அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. பாதுகை சின்னத்தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், அதே போல செங்கடி ஸ்ரீமுருகன், குமரகுரு, தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமண செல்வராம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நல்ல பல சுபகதாக ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாதுகை சின்னதம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். இதுல சொல்ல பூமிகா சின்னதம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், அதே போல ரமண டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அதே போன்று அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், அதே போல கௌசல்யா, அதே போன்று எட்டையந்தோட்ட சிவாஜுலஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அரப்பா நகர்லிருந்து ஃபரிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கந்தலாய் கே, உவைதீன், சத்தார், சபிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ரசலகம குசல்ராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல கந்தையம் புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கமல் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். நான் வெளவத்தில் இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுஷன் மற்றும் மஸ்கலியா சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பன்னிபுரம் மணிகடன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அனைத்து வசனம் வானொலியின் சொந்தங்களுக்கும் தங்களுக்கும் இனிய காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டே அக்கரப்பத்தினை ராமன் கீர்த்தீஸ்வரன் வந்திருக்கிறாரு. அதே போன்று இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கடிவலையில் இருந்து மனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கிண்ணியா மஃபட் நகர்லிருந்து நசூர் வந்திருக்கிறாரு. அக்கறைப்பட்டு பப்பையர் நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, புதிய மாதத்தின் புதிய தொடக்கத்தில் வாசனம் சொந்தங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மணிமோகன் வந்திருக்கிறாங்க. மஸ்கிலியாவில் இருந்து இனிய காலை நேர வணக்கம் சந்திவலை கருணாகரன், சர்விகன் வந்திருக்கிறாங்க. சர்விகன், சர்மித்தன், அதே போன்ற சஜிந்தா, பிரேமிதா, விதுஷா, மங்கை ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கமாக வட்டக்கலப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய பிரார்த்திப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் விலகம் அதே போன்று முகநூல் விலகம் இணைந்து கொள்ளுங்க.